ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம் 14 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி, செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒலிக்கின்றது கோகுலத்வனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

இனி தொடர்வது குறளமுதாம். இன்றைய குறள் இனியவை கூறல், அதிகாரம் 10, குறள் எண் 5.

பணியுடையான் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. இதன் பொருள் ஒருவருக்கு அணிகலன் எனப்படுவது பணிவுடன் நடந்து கொள்வதாலும் இன்சொல் பேசுதலுமே ஆகும். மீண்டும் குறளும் பொருளும் பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. இதன் பொருள் ஒருவர்க்கு அணிகலன் எனப்படுவது பணிவுடன் நடந்து கொள்ளுதலும் இன்சொல் பேசுதலுமே ஆகும்.

நேரம் 6 மணி. நேயர்களே, இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தில்லி அஞ்சல். 6:10 இணைத்து ஆணும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் எல் நினோ பாதிப்பினால் உலக நாடுகளில் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். குடும்ப வன்முறை சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். அதனைத் தொடர்ந்து அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டூ ஏ டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்தி சுருக்கம். 11:20 என் கேள்விக்கு என பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இப்போது இருக்கும் தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கலாமே என நீங்கள் நினைக்கும் ஒன்று. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனிதா அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையேசை. மாலை 4:00 செய்திச் சுருக்கம். 4:02 எதிரும் புதிரும் சரியா தவறா. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் கிளாசிக் டூயட்ஸ். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகம். பங்கு பெறுபவர் திருவள்ளூர் மாவட்டம் மோகன்தாஸ் அவர்கள். உடன் உரையாடுபவர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெலிசை வேளாண் செய்திகள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்தியா

வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்களே, இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நிலைகளில் தொடர்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: held in Lucknow today. The match will start at 7 p.m. IST. Jammu and Kashmir is likely to witness light snowfall and rain over higher reaches from today to October 10th. According to Meteorological Department, J&K will witness thunderstorms, gusty winds and scattered rainfall in the next few days. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
3: சங்க காலத்திற்கு பிந்தைய சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பே 15 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல்கள் அனைத்தும் மனித சமுதாயம் செம்மையாக வாழ்வதற்கும் அறவழியில் நிற்பதற்கும் தேவையான வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றன. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக திகழும் சிறப்புமிக்க நூல் திருக்கடுகம். இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார் எனும் புலவர். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல, திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 3 அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த 3 பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேனார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது பிறர் நம்மை போற்றி புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த 3 குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்க காலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் 3 குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடைத்திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றிப் புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ்பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியைப் பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சி விழவும் இல்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்துக்கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையைக் காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லைக் கொடி பற்றி படர்வதற்கு கொம்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல் தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லைக் கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மலையைப் போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுகம் சுட்டிக்காட்டும் இந்த 3 உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை

0: நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் பிறர் நம்மை புகழும் போது தலைக்கணம் கொள்ளாமலும், யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும், இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேள்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

அருளிசை. நம்மை கண்காணிப்பவர்கள் இல்லை என்ற தைரியத்தில் தவறு செய்பவர்கள் அநேகர். அது மனித இயல்பு. உண்மையில் நம்மை கண்காணிக்கும் இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் பார்த்தால் கண்காணிப்பவர் எங்கும் இருப்பது உணர முடியும். அவ்வாறு உணர்ந்த பின் தங்களிடம் இருக்கும் தவறுகளை விட்டுவிடுவார்கள் மனிதர்கள் என்ற திருமந்திர சிந்தனையோடு அருளிசையில் பக்தி பாடல்கள் இதோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:32.

0: நேரம் 6:40. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை சார்ந்த வேளாண் குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். வேளாண் குறிப்புகள். அவகடோ மரத்தில் தண்டு துளைப்பானை தடுக்க பாதிக்கப்பட்ட மர பாகங்களை அகற்றி அழிக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு டைமத்தையோட் 2.0 மில்லி லிட்டர் என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடி பகுதியில் தடவவும். பருவமழை முடிந்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்பகுதியில் காய்ந்த பட்டைகளை சுரண்டிய பிறகு தார் மற்றும் மண்ணெண்ணெயை 1:2 என்ற விகிதத்தில் தடவவும். முட்டைகஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மாங்கோசிப் 2 கிராம் அல்லது குளோரோதனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழுவை தடுக்க நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்ப முன்னாக்கு மண்ணில் இட வேண்டும். கடுகு செடிகளை உயிரிப்புகையாக்குதல் மற்றும் வேப்ப முன்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல் மற்றும் பர்பியோரிசம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு இட வேண்டும். பீட்ரூட் பயிரில் சிர்கோஸ்போரா இலைப்புள்ளியை தடுக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.3% 14 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளி

വേണ്ടത്. விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இருநாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3,000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.

0: மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
1: மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா 167 லொகேஷன்ஸ், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில் வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேர், மொத்தம் 931 அவ்வளோ பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதில் வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாமல் ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அவங்க என்னென்னா இங்கே டியூட்டியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷனில் அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிஃபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில் ஈடுபடும். அதேமாதிரி இப்போ வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்குது. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
1: இந்த இரண்டு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10 தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல், தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2:00 தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றாா்.

0: தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது எல்நினோ பாதிப்பினால் உலக நாடுகளில் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் கூடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜெய பரத் அவர்கள்.
2: சீனாவில் விவசாயத்தில் மாறி மாறி வரும் கடும் மழை, வறட்சி மற்றும் வெப்பத்தின் விளைவுகளுக்கு தயாராவதற்காகவும் அதன் ஆரம்ப வானிலை எச்சரிக்கை அமைப்பை புதுப்பிப்பதற்காகவும் 100 நாள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. மேலும் நகரங்கள் தங்கள் சொந்த காலநிலையிடர் திட்டங்களை தயாரிக்க ஊக்குவிக்கப்பட்டுள்ளன. நகராட்சி முதல் பெருநிறுவன நிலை வரை கொள்கைகள் மாற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, நிதித்துறையில் உள்ள முதலாளிகள் பொது சுகாதார நடவடிக்கைகளை வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். அவற்றை செய்ய தவறினால் வழக்கு தொடரப்படும் அபாய உள்ளனர். ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் உயர்மட்ட காலநிலை போல இந்த நிகழ்வு கடுமையான பாதிக்கப்பட்ட நாடுகளில் சராசரியாக 2% வரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறைக்கும் என்றும், கண்டம் முழுவதும் சுமார் $10 to $20 billion இழப்பை ஏற்படுத்தும் என்றும், மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பெருமளவிலான இடம்பெயர்வை தூண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். இந்திய பெருங்கடல் இருமுனையால் நேரடியாக பாதிக்கப்பட்ட கென்யாவில் கென்யா வானிலை ஆய்வு மையம் ஜூன் மாத நடுப்பகுதியில் ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஆனால் அரசாங்கத்தின் தயாரிப்புகள் ஜூலை மாத இறுதியில் முன்னாள் தலைமை நீதிபதியும் ஐக்கிய பசுமை இயக்க கட்சித் தலைவருமான டேவிட் மகாராவால் விமர்சிக்கப்பட்டன. அதன் பின்னர் அந்த நிறுவனம் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல், முன்கூட்டி எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் ஈரமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பயிர் வகைகள் குறித்த விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குதல் ஆகியவற்றின் மூலம் காலநிலைக்கேற்ற விவசாயத்தை ஊக்குவிக்குமாறு தேசிய மற்றும் மாவட்ட அரசாங்கங்களை வலியுறுத்தியுள்ளது. 2023 to 2024 எல்நிலோவின் நிகழ்வின் அனுபவத்தை பயன்படுத்தி பனாமா கால்வாய் ஆணையம் திறன் கட்டுப்பாடுகள் செயல்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது, நீர்மட்டம் குறைவதால் போக்குவரத்துக்கான இடங்களின் எண்ணிக்கையையும் மற்றும் நீர் இடப்பெயர்ச்சி நடைமுறை அளவான TEU வணிக கப்பல் போக்குவரத்தையும் கட்டுப்படுத்துதல். இது ஒரு நிலையான கட்டணத்திற்கு பதிலாக கப்பல்கள் வரிசைகளை தவிர்ப்பதற்காக 1 நாளைக்கு 1 முறை ஏலத்தையும் நடத்துகிறது. இதன் தாக்கத்தினால் August 22, 2026 அன்று கோப்பர்நிக்கஸ் காலநிலை மாற்ற சேவையின் அளவீடுகள் எல்நினோவால் சேர்க்கப்பட்ட வெப்பம் மற்றும் பல தசாப்தங்களை மனிதனால் தூண்டப்பட்ட வெப்பமயமாதல் ஆகியவற்றிற்கு காரணம் என்று கூறுகின்றது. இதனால் உணவுச் சங்கிலியில் உயர்நிலையில் உள்ள மீன்கள், கடல் பாலூட்டிகள் மற்றும் கடல் பறவைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் நெட்வொர்க்கின் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் எத்தியோப்பியா மற்றும் மேற்கு கென்யா உட்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்காவின் 2026 கோடையில் ஏற்பட்ட வறட்சிக்கு 2026 to 2027 எல்நினோவின் ஒப்பீட்டளவில் முன்கூட்டியே தொடங்கி தீவிரமடைந்ததே காரணம் என்று கூறுகின்றனர். பகுதியில் மக்காச்சோளம் மற்றும் தானிய அறுவடை மோசமாக இருந்ததற்கு எல்நினோ நிகழ்வால் ஏற்பட்ட கணிசமான குறைந்த மழைப்பொழிவும் ஒரு பகுதி காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் எல்நினோ காரணமாக மழைக்காலம் தாமதமாகவும் மழைப்பொழிவு குறைவாகவும் இருந்ததாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் விளைவால் நைல் நதியில் நீர்மட்டம் கணிசமாக குறைந்து சூடானின் பயிர் வளம் பருவத்தை பாதித்தது. மேலும் சூடானிய உள்நாட்டு போரினால் தூண்டப்பட்ட தற்போதும் நிலவும் பஞ்சத்திற்கு இது பங்களித்தது. பரவலாக ஐநா உலக உணவு திட்டம் 2027 கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்கள் கடுமையான பசியால் பாதிக்கப்படலாம் என்றும், குறிப்பாக தெற்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா அதிக ஆபத்தில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் பிரான்சை தாக்கிய வெப்ப அலைகள் உருவாகி வரும் எல்நினோவால் ஓரளவு ஏற்பட்டதாக கருதப்படுகிறது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை எல்நினோ பாதிப்பினால் உலக நாடுகளில் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் குறித்த தகவல்களை வழங்கினார் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜெய பரத் அவர்கள்.
3: குழந்தைகளிடம் இருந்து தொடங்குகிறது தூய்மை. சாக்லேட் பிஸ்கட் கவர்களை வீதிகளில் போடாது குப்பை தொட்டியில் போடுவது கடமை. நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம் குப்பைகள் இல்லா சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம்.
4: நேரம் 7 மணி.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
2: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும்தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
4: முக்கியமா இந்த ஸ்கின் வந்து நமக்கு அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூட நாம் பார்க்கலாம்.
5: ஒரு மனிதனுக்கு தோல் எப்படி முக்கியமானதாக கருதப்படுகிறது என்பதை பற்றியும், இந்த தோல் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது என்பதை பற்றியும், இந்த தோலில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், இந்த நோய்கள் ஏற்படாதபடி ஒரு மனிதன் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். முக்கியமாக ஒரு மனிதன் பிறக்கும் போதிலிருந்து அவனுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுவது இந்த தோல். மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் இந்த தோல் தான் மனிதனை முற்றிலுமாக பாதுகாக்கிறது. இது ஒரு நீண்ட உறுப்பாக கூட நாம் சொல்லலாம். ஒரு மனிதன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் தோலினால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு. இந்த தோல் ஒரு மனிதனுடைய அழகை வெளிக்காட்டுகிறது. அது மாத்திரமல்லாமல், ஒரு மனிதன் எந்த நிறத்தில் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கும்போது அதற்கு முக்கியமாக இருப்பது இந்த தோல். இந்த தோலின் மூலம்தான் ஒரு மனிதனுடைய நிறத்தையாகட்டும் அழகையாகட்டும் நாம் காண்கிறோம். முக்கியமாக இந்த தோல் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது, முக்கியமாக உள்ளுறுப்புகளிலும் வெளியுறுப்புகளிலும் இருக்கக்கூடிய உறுப்புகளை முற்றிலுமாக பாதுகாக்கக்கூடியது இந்த தோல் தான். இந்த தோல் மாத்திரம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. இந்த தோலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் இந்த தோலில் ஒரு மனிதனுடைய உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோயை வெளிக்கொண்டு வருவது இந்த தோல் தான். முக்கியமாக உடலின் உள் உறுப்புகளில், நுரையீரலிலோ கல்லீரலிலோ இதயத்திலோ என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன நோய் தாக்கப்பட்டாலும், என்ன தொற்று தாக்கப்பட்டாலும் வெளிக்கொண்டு வருவது இந்த தோல் தான். முக்கியமாக ஒரு மனிதனுடைய தோலில் ஏற்படக்கூடியது அலர்ஜி, படர்தாமரை, சோரியாசிஸ் போன்ற பலவிதமான தோல் நோய்களை வெளிக்காட்டுவது இந்த தோல் தான். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு பலவிதமான தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தாக்கக்கூடிய இந்த நோய் தோலில் ஏற்படும் போது ஒவ்வொரு மனிதனும் பலவித பலவீனத்திற்கு ஆளாகிறான். இந்த தோல் நோய்கள் பலவிதமாக சொல்லலாம். முக்கியமாக அலர்ஜி, படர்தாமரை, முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு மற்றும் சோரியாசிஸ், இப்படி பலவிதமான நோய்கள் தாக்கப்படுகிறது. இதில் முக்கியமாக நாம் பார்க்கும்போது அலர்ஜி. அலர்ஜி ஏற்படும் போது ஒரு மனிதனுடைய உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படலாம். தடிப்புகள், வலி, எரிச்சல், அரிப்பு, தோல் உரிதல், இப்பேற்பட்ட காரணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த அலர்ஜினால ஒரு மனிதன் பலவிதமாக பாதிக்கப்படுகிறான். இது தலையிலிருந்து கால் வரைக்கும் கூட தடிப்பு தடிப்பாக சிகப்பு நிறத்தில் வரக்கூடிய வாய்ப்புண்டு. இது நம்முடைய இரத்தத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை வெளியே காட்டுவது தான் இந்த அலர்ஜி. முக்கியமா நம்ம இந்த அலர்ஜி, சோரியாசிஸ், அடுத்தது எக்ஸிமா, விட்டிலிகோ, இப்பேற்பட்ட நோய்களை எல்லாம் தோலில் காட்டும் போது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் ரத்தம். இந்த ரத்தம் கெட்டு போயிருந்தால் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது ரத்தம். இந்த ரத்தம் கெட்டு போகும்போது தான் பலவித நோய்களுக்கு மனிதன் ஆளாகிறான். இதுதான் மனிதனுடைய தோலில் வெளிக்காட்டுகிறது.
0: நலமுடன் வாழ.
3: நீர்கள் இதுவரை தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் குடும்ப வன்முறை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்

0: அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்துட்டு குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இப்ப வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், வன்முறை. அதாவது பெண்களுக்கு வந்துட்டு ஒரு வன்முறை படுத்துறது யூஸ்வலா அது வந்துட்டு யார் பண்றதுன்னா இந்த ஃபீமேல். இப்போ ஃபீமேல் எதுக்கு வரும்போது மேல் பேஸ்டாவும் இருக்கும், மேல் பேஸ்ட் வரும்போது ஃபீமேலாவும் இருக்கும். ஆனா நாம இப்ப ஸ்பெசிபிக்கா பேச போறது வந்துட்டு ஃபீமேல் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்னால எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அது மூலமா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு உண்டான சட்டத்தை பத்தி நம்ம எப்படி சொல்ல முடியும், அதுக்கு உண்டான என்னென்ன ஆக்ட் வந்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணலாம், எப்படி கேஸ் ஃபைல் பண்ணலாம், எப்படி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எப்படி கோர்ட்ல போயிட்டு அதை வந்துட்டு அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு மூணு ஆக்டை கொண்டு வந்திருக்கேன். அதில் முதல்ல நான் எடுத்தது வந்துட்டு குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னா 2005. நிறைய அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. அதுக்குண்டான சில கேஸ் லாஸ் எல்லாம் நான் நடுவில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லவும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த வன்முறை அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பேத்துக்கு, நிறைய விமென்ஸ்க்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் மூலியமாவோ இல்லை அவங்களோட சிஸ்டர்ஸோ இல்லை அவங்களோட மதர் அண்ட் லா இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்துட்டு வெளியில சோசியல் விஷயங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோக்கு வருது கிடையாது. ஏன் வருது இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலி அண்ட் சோசியல் ஸ்டிக்மானால வருது கிடையாது. இப்ப வந்துட்டு டாமினேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் எல்லாம் பெருசா இருக்கு, மேல் டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ ஒரு விமனுக்கு வந்துட்டு இந்த வன்முறை, அதாவது எஸ்பெஷலி கல்யாணம் ஆன விமன் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா வெளியிலே வருது கிடையாது. ஏன் வருது இல்ல, நாலு பேர் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, இல்ல நம்ம ஃபேமிலியில ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரி தான் சொல்றாங்க தவிர்த்து அவங்க கோர்ட்ல போய் தைரியமா இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்ல. ரீசெண்டா மேபி கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கு, ஆனா முன்னாடி எல்லாம் அந்த டெவலப்மெண்ட் கிடையாது. சில ஒரு விஷயம் எல்லாம் சொல்றேன். இல்ல வந்துட்டு நம்ம வந்து சிவிலாவும் டிவோர்ஸ் ஆவும் ஃபைல் பண்ணலாம், இல்ல கிரிமினல் சைட்ல வந்துட்டு செக்ஷன் 498 ஆஃப் ஐபிசி, அதாவது இது வந்துட்டு எது பத்தி பேசும்னா அவங்களோட ஒரு பெண்ணுக்கு எதிரான அவரது கணவர் அல்லது கணவரின் உறவினர்களால் செய்யப்படும் குடும்பங்களை பற்றி சொல்ற விஷயம். அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் இந்த செக்ஷன் சொல்லும். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும். கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் இல்ல, இது அஃபென்ஸ் தான் கண்டிப்பா. நீங்க யோசிக்கவே வேணாம், டவுட்டே வேணாம், இது ஒரு அஃபென்ஸ் தான். எவ்வளோ பொண்ணுங்க, எவ்வளோ விமென்ஸ், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சோ அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வர்ற டாபிக் தான் இந்த அந்த செக்ஷன் 498 ஆஃப் ஐபிசி. நான் வந்துட்டு பிஎன்எஸ் இல்ல பிஎன்எஸ் ரெஃபர் பண்ணல, வெறும் ஐபிசி மட்டும் தான் சொல்றேன். இப்போ சில வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது வந்துட்டு இன்னொரு விமன்னாலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இல்ல அவங்களே அவங்களுக்கு ஸ்டாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியும். சில கேஸ் லாஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். பிரான்சிஸ் கொரைல் மொழி வர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் AIR 1981. இதுல வந்துட்டு சில, இது ஒரு ஃபேமஸ் கேஸ் லா, அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி இருக்கிற கேஸ் லா. இதுல வந்துட்டு பிசிக்கல் அபியூஸ்னா என்ன, நம்ம உடம்பார அந்த பெயின் அனுபவிக்கிற, அதாவது பாடிலி பெயின்ல நல்லா தெளிவா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அந்த பிசிக்கல் வயலன்ஸ்னா என்னன்னு சொல்றது வந்துட்டு இந்த செக்ஷன்ல வந்துட்டு இந்த செக்ஷனை இது பண்ணி சொல்றதுதான் இந்த கேஸ் லா. இதுல வந்து பிசிக்கல் வயலன்ஸ், இந்த ஜட்மெண்ட் வந்துட்டு எப்படி ஒரு டேஞ்சர், இந்த இதுலயே வந்துட்டு டேஞ்சர் இப்ப அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ் லால.
2: சட்டம் அறிவோம்.
0: இதுவரை குடும்ப வன்முறை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கிய சட்ட ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின் போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம்.

0: வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத் தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹனோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா, கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டிகூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9 தேதியும், 3வது போட்டி 11 தேதியும், 4வது போட்டி 14 தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17 தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு

0: பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

நேயர்கள் கேட்கலாம். குட் மார்னிங் நீலகிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நமக்கான ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினத்தை புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி நேற்றைய கவலைகளை விட்டுவிட்டு இன்றைய மகிழ்ச்சியை நாம் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நேர்களே, இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது மழை தாங்க. ஊட்டியில் வந்து நேற்று சரியான கனமழை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் வந்து அதே போல் நீலகிரி மாவட்டத்தில், அங்கங்கே வந்து கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை வந்து தொடரும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான தகுந்த முன்னேற்பாடுகளோடும் நம்மளுடைய பயணம் இருக்கலாம். கவனமாக உங்களுடைய பயணங்களை இன்றைய நாளில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இதோ நேயர்களே,

0: I love you too.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் இருந்து, தாராள பிரபு படத்தில் இருந்தும் பாடல்களை கேட்டும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ். ஒவ்வொரு நாளுமே நமக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய தினம் அப்படிங்கும்போது, அன்றைய தினம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை அப்படிங்கும்போது, தன்னம்பிக்கை என்பது அனைவராலும் தந்துவிட முடியாது அப்படின்னு சொல்லாங்க. இந்த கதையில் அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊரில் வந்து பெரிய மலை வந்து இருந்ததாம். அந்த மலையை வந்து உடைத்து கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து உத்தரவிட்டாராமா. அந்த மலையை உடைக்கிறதுக்காக பல தொழிலாளர்கள் வந்து வந்தாங்களாம். முதல் நாளில் வந்து சுத்தியால் வந்து அடித்தாங்களாம், கல் வந்து அசையவே இல்லை. ரெண்டாம் நாள், மூன்றாம் நாள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு வாரம் ஆனது. அப்புறம் யாருமே முடியாது அப்படின்னு சொல்லி போகும்போது, ஒரு கல்லை உடைக்கிறதுக்காக ஒரு முதியவர் சிற்பி வந்து வந்தாராம். தினமும் வந்து அந்த கல்லை வந்து ஒரே இடத்துல பொறுமையாக அடித்து கொண்டு இருந்தாராம். 50 நாட்கள், அது மட்டும் இல்லாமல் 99 நாள் அந்த கல் வந்து அசையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 100வது நாளில் வந்து அந்த கல்லை வந்து அவர் வந்து அடிக்கும்போது அந்த கல் வந்து

பாண்டா வந்து உடஞ்சதாம். மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்களாம், 100வது அடியில் தான் மாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சிற்பி வந்து சிரிச்சாராம், இல்லை அந்த 99 அடிகள் இல்லாமல் இந்த 100வது அடி வந்து பயன் தராது. ஒவ்வொரு அடியும் கல்லுக்குள் விரிசலை உண்டாக்கியது, கடைசி அடி அதை வெளியே காட்டியது, அவ்வளோதாங்க அப்படின்னு வந்து சொன்னாராம். இதில் இருக்கக்கூடிய ஒரு நீதி என்ன அப்படிங்கும்போது, உங்களுடைய முயற்சிகள் என்பது வீணாவது இல்லை, வெற்றி தாமதமாகலாம், ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை வெற்றிக்கு நெருக்கமாக்குகிறது என்று சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு செயலுமே முயன்றால் அது நமக்கு ஒரு பெரும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன ஒரு குட்டி கதையோட ஒரு தன்னம்பிக்கை வரிகள் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஓ மை கடவுளே படத்திலிருந்து பாடலை கேட்டோம் சித் ஸ்ரீராம் அவர்களின் குரலில்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

குடை சுற்றி ஆடுவது போல் மரக்கலம் இரண்டு பக்கமும் சாய்ந்து சாய்ந்து நிமிரத் தொடங்கியிருந்தது. கப்பல் தலைவன் அவர்கள் அருகே வந்து மேலும் விளக்கமாக கூறினான். ஐயா, இந்த இடத்திலிருந்து இன்னும் சிறிய தொலைவு வரை இது ஒரு பெரிய நீர் சந்தி. நாக நாட்டு பெருந்தீவின் ஆட்சிக்கு அடங்கிய ஏழு சிறு தீவுகளை ஊடறுத்து கொண்டு கடல் ஒன்று சேருகிற இடம் இது. ஏழாற்று பிரிவு என்றும் ஏமாற்றுக் கடவு என்றும் சொல்லி சொல்லி கப்பல்காரர்கள் பயந்து கொண்டே பயணம் செய்து கடக்க வேண்டிய பகுதியில் இப்போது நாமும் நுழைந்துவிட்டோம். மிகவும் கவனமாக இந்த ஏழாற்று துறையை கடந்துவிட்டால் நாகநாட்டு பெருந்தீவகத்தின் நுனியில் மேற்கு கரையைச் சார்ந்த சங்குவேலி என்னும் அழகிய துறைமுகத்தில் இறங்கி மிக அருகிலுள்ள மணிநாகபுரத்தில் சில நாழிகை தங்குவது புத்த பூர்ணமிக்கு யாத்திரை செய்பவர்கள் எல்லோரும் அனுசரிக்க வேண்டிய வழக்கம் ஆகும். மணிநாகபுரம் நாகநாட்டு தலைநகர். அது ரத்தினங்களும் முத்துக்களும் மணிகளும் நிறைந்து செல்வ வளம் கொழிக்கும் நகரம். நாகர்கள் வழிபாடு செய்யும் ரத்தினமயமான நாகதெய்வ கோட்டம் ஒன்றும் அந்த நகரத்தின் நடுவே உண்டு. 64 சக்தி பீடங்களில் ஒன்றாகிய மணிப்பீடமாக அதை சொல்லுவார்கள். மணிநாகபுரத்தின் மேற்கு கரை மிகவும் அழகானது. கரை நெடுகிலும் வேலியிட்டார் போல சங்குகளும் பவழக் கொடிகளும் ஒதுக்கப்பட்டு கிடப்பது கண்கொள்ளா காட்சியாயிருப்பதை நீங்களே காண்பீர்கள். சங்கு வேலி என்று அந்த துறைக்கு பெயர் வந்த காரணமே இதுதான். இங்குள்ள ஆரவாரமான கடல் நிலையும் அலைகளின் மிகுதியும் தான் அந்த கரையில் வேலியிட்டார் போல சங்குகள் ஒதுங்க காரணம் என்று சொல்லுகிறார்கள். சங்கு வேலியிலிருந்து பிற்பகலில் புறப்பட்டால் அதே கரையை ஒட்டினார் போல நாளைந்து நாழிகை பயணத்திற்குள் மணிப்பல்லவ தீவை அடைந்துவிடலாம். பெருந்தீவகத்திலிருந்து சற்றே பிரிந்து கடலில் மிதக்கும் அழகிய பசுந்தளிர் போல மணிப்பல்லவ தீவு தெரியும். நாளைக்கு பொழுது புழந்ததும் புத்த பூர்ணிமையாய் இருப்பதால் இன்று மாலை நாம் போய் சேரும்பொழுது அந்த தீவு கோலாகலமாய் இருக்கும் என்று அந்த இடத்தின் அழகுகளை தான் சொல்லி வர்ணித்திக் கொண்டிருந்த திறமையால் மரக்கலம் அப்போது கடந்து சென்று கொண்டிருந்த ஏழாற்று பிரிவின் பயங்கரத்தில் அவர்கள் கவனம் செல்லாமல் காத்தான் கப்பல் தலைவன். புத்த பூர்ணிமைக்காக பூம்புகாரிலிருந்து முன்பே புறப்பட்டிருக்கும் கப்பல்களை கூட சங்குவேலியில் நாம் சந்திக்கலாம் அல்லவா என்று இளங்குமரன் கப்பல் தலைவனை கேட்டான். மணிநாகபுரம் நாகநாட்டு தீவகத்தின் பெரிய பட்டினம். மரபுக்காக அந்த தீவில் கப்பலை நிறுத்தி இறங்காதவர்கள் கூட அந்த நகரத்தின் அழகை சுற்றி பார்க்க வேண்டும் என்றாவது சில நாழிகை அங்கு இறங்கி தங்குவார்கள். இதனால் நீங்கள் பல நாட்டு மரக்கலங்களையும் மக்களையும் சங்கு வேலியிலும் மணிநாகபுரத்து வீதிகளிலும் சந்திக்க முடியும். மணிப்பீடத்தை வணங்குவதற்காக சிலரும் ஏமாற்று பிரிவை துன்பமின்றி கடந்ததற்காக நாகர்கோட்டத்தில் வழிபாடியற்றி வணங்குவதற்கு சிலரும் நாகர்களின் ரத்தினமயமான பட்டினத்தை சுற்றி பார்ப்பதற்காக சிலரும் அங்கே எல்லாவிதமான நோக்கங்களை உடைய எல்லோரும் இறங்கிவிட்டுதான் அப்புறம் புத்த பூர்ணிமைக்காக போவார்கள் என்று கப்பல் தலைவன் தனக்கு மறுமொழி கூறியதை கேட்டபின் விசாகையையும் அவளோடு காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கும் இந்திரவிகாரத்து துறவிகளையும் மணிநாகபுரத்தில் தான் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை இளங்குமரனுக்கு ஏற்பட்டது. கப்பல் தலைவனுடைய எச்சரிக்கையின் காரணமாக ஏழாற்று பிரிவை கடக்கும் பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடுத்தளத்தில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்த மணிமார்பனும் பதுமையும் மணிநாகபுரத்தின் அழகுகளைப் பற்றி கப்பல் தலைவன் கூறியவற்றை கேட்டபின் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து மெல்ல சிரித்துக் கொண்டனர். பதுமை தன் கணவன் காதருகில் வந்து குறும்புத்தனமான பேச்சு ஒன்றை தொடங்கினாள். அன்பரே, இந்த மணிநாகபுரத்தில் பெண்கள் எல்லோரும் பேரழகிகளாக இருப்பார்களாம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் இந்த தீவுக்கு வந்தபோது சித்தித்ராங்கதை என்ற நாகநாட்டு பேரழகியின் எழிலில் மயங்கி அவளை மணந்து கொண்டு விட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். இங்கே ரத்தினங்களுக்கு அடுத்தபடி மதிப்புள்ளவர்கள் அழகிய பெண்கள்தானாம். எனக்கு உங்கள் மேல் கோபம் வராமல் இருக்க வேண்டுமானால் தயை கூர்ந்து இந்த மணிநாகபுரத்தில் இறங்கி சுற்றி பார்த்துவிட்டு கரை ஏறுகிறவரை நீங்கள் உங்களுடைய ஓவிய கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்களும் கூட அர்ஜுனனாகி விடுவீர்கள். கவலைப்படாதே பதமி, உன்னை விட பேரழகி இந்த உலகத்திலேயே கிடையாது என்று நான் என் மனதில் முடிப்போட்டுக் கொண்டாகிவிட்டது. அப்படியெல்லாம் ஒன்றும் இனிமேல் நேர்ந்து விடாது. ஆனால் நான் ஓர் ஓவியன் என்ற முறையில் உலகத்து அழகுகளை பார்க்கும் உரிமையை நீ என்னிடமிருந்து பறிக்கலாகாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் மணிமார்பன். பார்த்தாலே மனம் பறிக்கொடுக்காமல் இருக்க முடியாதாம். நாகநங்கையர்கள் அப்படிப்பட்ட அழகுடையவர்களாம். பூம்புகாரின் அரச மரபினர் பலமுறை இந்த தீவுக்கு வந்து திரும்பும் போதெல்லாம் கூறுகிற நிலைக்கு ஆளாகி மனம் பறிக்கொடுத்திருப்பதாக கதை கதையாக சொல்லுவார்கள் பதுமை. ஆனால் நான் வெறும் ஓவியன்தான், எந்த அரச மரபையும் சேர்ந்தவன் இல்லை. இருப்பினும் ஆசைகளிலோருக்கும் உண்டே ஐயா. இதோ இவரை தவிர
என்று சொல்லியபடியே மணிமார்பன் யாரும் பார்த்துவிடாமல் தன் மனைவிக்கு இளங்குமரனை சுட்டிக்காட்டினான். பதுமை சிரித்துக்கொண்டே மேலும் கூறினாள், மணிநாகபுரத்திலிருந்து வெளியேறுகிறவரை இந்த ஏழாற்று பிரிவில் கப்பல் பயந்து கொண்டே போவதைப் போல் உங்கள் மனதையும் கண்களையும் நீங்கள் இங்கே கவிழ்ந்து விடாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். என் மனமாகிய கப்பலை செலுத்தும் தலைவியாக நீதான் இருக்கிறாயே என்று சொல்லி சிரித்தான் மணிமார்பன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: பேட்டை படத்திற்காக பாடலை கேட்டும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ்.
1: அறிவும் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று பெண்கள் பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். பெண்கள் பாதுகாப்பு திட்டம் என்பது பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு, அவர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை குறிக்கும். இதன் முக்கிய நோக்கங்கள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், அவசர நேரங்களில் உடனடி உதவி வழங்குதல், பெண்களுக்கு சட்ட உதவி மற்றும் ஆலோசனை வழங்குதல், வேலை மற்றும் கல்வி செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குதல், பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குதல், காவல்துறை மற்றும் பிற துறைகளின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், பெண்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ உதவுதல். இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தங்கள் புகார்கள் மற்றும் பிரச்சினைகளை தெரிவிக்க தனிப்பட்ட காவல் நிலையங்கள் உள்ளன. பெண்கள் குடும்ப வன்முறை துன்புறுத்துதல் போன்ற பிரச்சினைகளின் உதவி பெற பயன்படுத்தலாம். காவல் ரோந்து பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பெண்களுக்கான உதவி மையங்கள், காவல் நிலையங்கள் பெண்களுக்கு உடனடி உதவி வழங்குகின்றன. பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகளை காவல்துறையிடம் தெரிவித்து சட்டப்படி நடவடிக்கை கோரலாம். பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை. பெண்கள் அச்சமின்றி கல்வி, வேலை, சமூக வாழ்க்கையில் பங்கேற்க பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது அனைவரின் பொறுப்பாகும். அறிவோம் அரசின் திட்டங்கள். நிகழ்ச்சியில் இதுவரை பெண்கள் பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நடிச்சது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் UTFM 101.8 குட் மார்னிங் நீலகிரீஸ். நேரம் 7:55 நிமிடம்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங்.

கேட்டப்பாடல் ஒழித்தது மருது படத்திற்காக. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ். நேயர்களே, இன்று காலை 11:05 எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு, இப்போது இருக்கும் தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கலாமே என நீங்கள் நினைக்கும் ஒன்று எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு 11:05 நேயர்களே எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறீங்க. தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம் ரெக்க படத்திற்காக. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேர்கள் இணைந்திருப்பது குட் மார்னிங் நீலகிரேஸ். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்களே, நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதுபோலதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கை என்பது எங்கோ இல்லை. அதை வெளியில் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து தேட வேண்டாம். நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. எதையுமே நாம் பார்க்கும் கோணத்தில் தான் அதன் மகிழ்ச்சி என்பது மறைந்திருக்கிறதே தவிர இன்னொருவரின் தேடலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியை நாம் நமக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவரான பாடல் இதோ நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.

ஒளிந்து கொண்டிருக்கும் பாடலோடு குட் மார்னிங் நீலகிரேஸ் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இந்த சிபரான காலை நேரத்தில் நம்மளுடைய பயணங்கள் அப்படிங்கிறதே நமக்கு சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அதனால் நேயர்களுக்காக விளம்பர காத்துக்கிட்டே இருக்கு டிரைவ் டைம் பீட்ஸ்.

பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ். நேர்கள் இதுவரைக்கும் சொக்கத்தங்கம், ரெட், தவசி, பார்வை ஒன்றே போதுமே படங்கள்ல இருந்து சிவரான பாடல்கள் எல்லாம் கேட்டோம் டிரைவ் டைம் பீட்ஸ்ல. இந்த நிகழ்ச்சியில நிறைவு பாடல் காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நரசிம்மா படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவு கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.

0: சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். திரைத்துறையில் வந்து 80-90 காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு பசுமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கும்போது அன்றைய காலகட்டங்களில் வந்த பாடல்கள் ஆகட்டும், காட்சிகள் ஆகட்டும், நடிகர் நடிகைகள் அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு ரொம்பவுமே பிடித்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் 80s 90s அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் டூயட் டிலைட்ஸாக வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது பாடல்கள்.

0: கொலுசி கொலுசி எச பாடு கொலுசி கொலுசே கொலுசே எச பாடு கொலுசே.
1: கேட்ட பாடல் ஒலித்தது பெண் புத்தி முன்புத்தி படத்திற்காக.

0: கேட்ட பாடல் ஒழித்தது கண் சிமிட்டும் நேரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா அவர்களின் குரலில். நேரம் 9:11.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா சைபால்.

0: பார்த்து புண்ணா சைபால்
1: சைபால்.
2: கத்திய தீட்டாதே புத்திய தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரே புத்திய தீட்டுறது? கத்திய தீட்டுன்னு சொன்னா ஒரு கருங்கல்ல கத்திய தேய்க்கலாம், புத்திய தீட்டுன்னு சொன்னா எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானான். ஐயா, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரே, இங்கேருந்து அதோ தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாழ்னார். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான். அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போது அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை, இதே பதிலை அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்ப்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும்? அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாத புத்திய தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புத்திய தீட்டுறவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க, தீட்டாதவங்க கோமாளியாகிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து போகிறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரே. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அதோடய வயசு 40, அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அற பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம்.
3: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

கேட்ட பாடல் ஒழித்தது இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரலில் 1000 பூக்கள் மலரட்டும் படத்திற்காக.

0: குரலில் ஒலித்தது.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

0: ரெட்ரோ ராகங்கள் பாடல்களை தொடர்ந்து கேட்பதற்கு முன்பாக உழவர் சந்தை, உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். இன்றைய உதகை உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரமாக கத்திரிக்காய் உத்தேச விலையாக 34 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 52, தக்காளி நாட்டு ரகம் 53, ஆப்பிள் ரகம் 58, அவரை 75, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 54, சுரைக்காய் 28, பாகற்காய் 55, கொத்தவரங்காய் 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 62, பொரியல் தட்டை 35, முருங்கைக்காய் 52, தேங்காய் 63, மாங்காய் 130, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 50, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 40, பீட்ரூட் 50, நூற்கோல் 50, டர்னிப் 40 ரூபாய் ஆகவும், முட்டைகோஸ் 20, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 230ஆகவும், இஞ்சி 170 முதல் 90 ரூபாயாக விற்கப்படுகிறது. இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரமாக உத்தேச விலையாக கரி பீன்ஸ் 80 ரூபாய், புஷ் பீன்ஸ் 100 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 140 முதல் 130 ரூபாயாக விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 60, புரோக்கோலி 120 ரூபாயாக உத்தேச விலையாக விற்கப்படுகிறது. கொத்தமல்லி 70 ரூபாய், கறிவேப்பிலை 50 ரூபாய், புதினா 60 ரூபாயாகும். கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, சிறுகீரை, பாலக்கு கீரை, பருப்பு கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை ஆகியவை 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 45, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 110 ரூபாயாகும், வெள்ளரிக்காய் 45 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30, எலுமிச்சம்பழம் 220 ரூபாயாகவும், கொய்யாப்பழம் 80, பப்பாளி 55, மாதுளம்பழம் 160, திராட்சை 110 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 55, ரஸ்தாலி 60, மோரிஸ் 45, நேந்திரம் பழம் 50 ரூபாய், செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 180 ரூபாய், ஆரஞ்சு 80 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80, அண்ணாச்சி பழம் 90 ரூபாய் என இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள். நேரம் 9:35.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

0: மெய்யா பொய்யா
1: நீடா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மெய்யா

0: காதல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: கேட்ட பாடல் ஜெயச்சந்திரன் சுனந்தா அவர்களின் குரல்களுக்காக ஒலித்தது புதுமை பெண் படத்தில் இருந்து இந்த பாடல்.
3: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
4: சிங்கம்னா சிங்கிளா போய் போறேன்,
3: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
5: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
6: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
7: ஊட்டி எஃப்எம் 101.8 இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது குங்குமச்சுமி படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி அவர்களின் குரலில்.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்,

0: கேட்ட பாடல் ஒலித்தது தென்றலே இணைத்தொடு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 10 மணி. இனி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நிவேதா.
1: நிவேதா, எப்படி இருக்கீங்க நிவேதா?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நிவேதா.
2: ஃபர்ஸ்ட் இயர் மேம்.
1: ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க, ஓகே. என்ன கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: பிகாம் மேம்.
1: எதுக்காக பிகாம் எடுத்தீங்க?
2: பிகாம் அக்கவுண்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்து பிகாம் எடுத்தேன்.
1: ஓகே, 12th நல்ல மார்க் வாங்கிருப்பீங்க போல இருக்கீங்க அக்கவுண்ட்ஸ்ல.
2: என்ன
1: டிஃபரன்ஸ் பாக்குறீங்க?
2: நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஸ்பெஷல் கேர் இருக்குங்க மேம் ஸ்கூல்ல. அங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க மேம்.
1: ஓகே, நம்மளே படிச்சுக்கணும் அப்படின்றீங்களா?
2: ஆமாங்க மேம்.
1: இங்க பிகாம்ல புடிச்ச சப்ஜெக்ட்லாம் என்ன?
2: பிகாம்ல புடிச்ச சப்ஜெக்ட்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மென்ட் மேம்.
1: அதுல நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க?
2: அதுல இதுவரைக்கும் படிச்ச காமர்ஸ் இல்லாம புதுசா என்னெல்லாம் நிறைய இருக்குன்னு தெரியுதுங்க மேம்.
1: ஓகே, காமர்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்களா?
2: ஆமாங்க மேம்.
1: ஓகே, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
2: மியூசிக் கேப்பீங்க மேம்.
1: என்ன மாதிரியான மியூசிக் கேப்பீங்க?
2: 80s 90s மேம்.
1: ஓகே, ஓ 80s சாங்ஸ் எல்லாம் நீங்க கேக்குவீங்களா?
2: ஆ கேப்பீங்க மேம்.
1: ஓகே, அதுல உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன 80s ல?
2: 80s ல இளையராஜா சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும் மேம்.
1: உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன சாங் கொடுக்கலாம்?
2: அஞ்சலி அஞ்சலி மேம்.
1: எதனால அஞ்சலி அஞ்சலி சாங்?
2: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், டிராவல் அப்போ கேக்க.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேம்.

அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.

புஷ்பாஞ்சலி பாதத்து புஷ்பாஞ்சலி பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணீரும் குரலுக்கு வீராஞ்சலி கற்பன அழகுக்கு கவிதாஞ்சலி.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேம், என் பேர் இலக்கியா தேகி. மேம்,
1: இலக்கியா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்டா. தேகினா என்ன மீனிங்?
2: தேகினா என்னோட தாத்தாவோட அம்மா பேர் மேம்.
1: ஓகே, அது அப்படியே வச்சிட்டாங்க.
2: ஆமா மேம்.
1: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: மேம், காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் மேம்.
1: செகண்ட் இயர் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க?
2: மேம், பிகாம், பிளெயின் பிகாம் எடுத்திருக்கேன்.
1: ஓகே, எதனால பிகாம் எடுத்தீங்க?
2: ஒரு டிகிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன் மேம். அப்புறம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் எடுத்தேன் மேம்.
1: என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மேம், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்க்கு மேம்.
1: அதுக்காக எப்படி நீங்க இப்பதானே படிச்சிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா மேம், காலேஜ்ல சொல்லி கொடுக்கறாங்க மேம்.
1: ஓகே, காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க
2: மேம்? நான் நியூஸ்ல நார்மல் நியூஸ் சொல்றாங்க. ஜெனரல் நாலேஜ் தான் மேம் இப்போ போயிட்டு படிச்சிட்டு இருக்கேன்.
1: உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன?
2: ஃபியூச்சர் ஆம்பிஷன் வந்துட்டு ஒரு எங்க ஊர்ல இருந்துட்டு எங்க ஊருக்காக நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு இருக்கேன் மேம்.
1: ஓகே, நீங்க எந்த ஊரு?
2: நான் நீலகிரியில குந்தா குதிரின்னு ஒரு ஊர் மேம்.
1: அந்த ஊர்ல வந்து நீங்க ஒரு ஆபீசரா போகணும்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமா மேம்.
1: உங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்றால் சொல்ல முடியுமா? உங்களோட ஊர் குந்தா குதிரில
2: எங்களோட மரம் மேம், பெரிய மரம் மேம், அதான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்.
1: அதை பத்தி சொல்ல முடியுமா?
2: அது வந்து மூணு மரம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மரம் மேம். அது வந்துட்டு பெரிய மரம், அந்த வேர் வந்துட்டு குந்தாப்பாளம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க மேம். 100 வருஷம் இருக்கிற மரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம்.
1: ஓகே, அதுதான் ஸ்பெஷாலிட்டியா?
2: எஸ் மேம்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
2: ஃபுட் தயிர் சாதம் மேம்.
1: ஏன் தயிர் சாதம் சொல்றீங்க?
2: அது எப்படி இருந்தாலும் எந்த டைம்ல வேணா சாப்பிடலாம் மேம்.
1: ஓகே, அது ரொம்ப பிடிக்குமா?
2: எந்த சீசன்ல வேணாலும் சாப்பிடலாம் மேம்.
1: உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
2: விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுவேன், இ ஃபுட்பால் விளையாடுவேன் மேம் போன்ல.
1: ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசை இருக்கா?
2: இருந்துச்சு மேம், இப்ப இல்ல மேம்.
1: ஓகே, எல்லாம் போயிடுச்சு.
2: அது என்னன்னு தெரியல மேம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்துச்சு, அப்புறம் ஸ்டடீஸ்லயே போய் போனதுனால அது அப்படியே போயிடுச்சு மேம்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
2: எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்

0: அக்ஷிதான்னு ஒரு பொண்ணு மேம். சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தே தெரிஞ்சிருக்கோம் மேம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நாங்க வந்து ரொம்ப நாள் பாக்காம இருந்தாலும் திடீர்னு பார்த்தா அந்த பாண்டிங் அப்படியே இருக்கும் மேம். அவதான் மேம் ஸ்பெஷல். கொஞ்சம்
1: நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து எங்காவது வெளியே போயிருக்கீங்களா?
0: வெளியே எங்கேயும் போனது இல்ல மேம். ஸ்கூல் ஊருக்குள்ள இல்ல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி என்ஜாய் பண்ணதா மேம்.
1: ஓகே, தனியா எங்கேயும் வெளியே போனது இல்ல?
0: இல்ல மேம், போனது இல்ல.
1: ஓகே, நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகணும் எங்கேயாவது போகணும்னு நினைச்சா எந்த இடத்துக்கு நீங்க போவீங்க?
0: இந்த இடத்துக்கு போனா கிரிக்கெட் பார்க்க போவோம் மேம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க. அவளுக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும் மேம்.
1: ஓகே, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் யாரு?
0: என்னோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் மதிஷா பத்திரனா மேம்.
1: ஓகே, எதனால ரொம்ப பிடிக்கும்?
0: அவர் வந்துட்டு இந்த வயசுலயே ஈஸியா ரொம்ப அச்சீவ் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது மேம்.
1: அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன
1: சாங் கொடுக்கலாம்?
0: தளபதி சாங் ஏதாவது போட்டுருங்க மேம்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: தேங்க்யூ மேம்.

0: நேர்களையத்துடன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்சியா பிராங்க்லின்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 20.89% வாக்குகளும், ரெஜிநகர் தொகுதியில் 18.05% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 16% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்துராமன் கோவிலில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக்கா அரசு விளக்கம் அளிக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிய

0: 91.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா சார்பில் குல்வீர் சிங் பங்கேற்றார். இவர் பெற்ற பதக்கம் என்ன? சரியான பதில் வெள்ளி பதக்கம். 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் தடகளத்தில் ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா சார்பில் குல்வீர் சிங் பங்கேற்று பந்தய தூரத்தை 3:36.72 நேரத்தில் ஓடிய குல்வீர் சிங் 2வது இடம் பெற்று வெள்ளி பதக்கம் கைப்பற்றினார். இன்றைய கேள்வி, சர்வதேச மொழி பெயர்ப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, சர்வதேச மொழி பெயர்ப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு அழகான ஒரு டாபிக் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. நிறைய நம்ம வந்து யோசிப்போம் அந்த விஷயங்கள் எல்லாம். நான் அந்த காலத்தில் அப்படி இது இருந்திருந்தால் எனக்கு ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும், நான் அப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வந்து அப்போது இருந்திருந்தா வந்து என்னுடைய வாழ்க்கையே அப்படி வேற மாதிரி இருந்திருக்கும், என்னுடைய லைஃப் ஸ்டைலை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரியான ஒரு டைட்டில் தாங்க இன்னைக்கு நீங்கள் பேச போறீங்க. இப்போது இருக்கும் தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கலாமே என நீங்கள் நினைக்கும் ஒன்று எது அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து பேச போகிறீங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நாம் வந்து சொல்வோம், அந்த காலத்தில் வந்து இது இருந்திருந்தால் நான் வந்து சூப்பராக இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எது, அந்த தொழில்நுட்பம் எது அப்படிங்கிறதான் நேயர்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344910018 என்ற எண்ணிற்கும், 9342901018 என்ற எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி இணைப்பு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக. இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி வந்து இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை வந்து முகநூலில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு பதிவிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பிலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் நேயர்களே. வாட்ஸ்அப் எண் 8300191018 என்ற எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். முதல் நேயரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக. யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
4: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி நிகழ்ச்சியில் இணைகிறேன்.
3: வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். சொல்லுங்க உங்களுடைய அந்த அழகான தொழில்நுட்பம்.
4: இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்றைக்கே இருந்திருக்கலாமே என்று நான் நினைக்கிறேன். ஒரே விஷயம், இப்பொழுது என் கையை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிற அலைபேசி தான்.
3: கண்டிப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க யாரும் இல்லைங்களா?
4: ஆமா, இந்த கேள்வி வந்து எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். அதற்கு என்ன காரணம்னாங்க, பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு கிராமத்தில் ஒருவர் இறந்து விட்டால் என்ன செய்வார்கள்? இசைக்கு ஒரு ஆட்களை விட்டு சொல்லிவிட்டு வர சொல்வார்கள். அவர்கள் போய் சேர்ந்து செய்திகளை சொல்லி அதை செய்துமுடித்து அவர்கள் இங்கு வந்து சேர 2 நாட்களுக்கு மேலாகிவிடும். இப்பொழுது எல்லாம் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, மும்பையில் இருந்தாலும் சரி,

0: உடனுக்குடன் வந்து அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருது இல்லீங்களா?
1: நிமிடத்தில் அலைபேசி மூலம் தெரிவித்து விடலாம்.
0: கண்டிப்பா.
1: இதே போல அலைபேசியின் தற்போதைய சௌகரியம் பற்றி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். காலம் நேரம் கருதி ஒன்றை ஒன்றை மட்டும் சொல்லி ஒன்றை மட்டும் இங்கு சுட்டி காட்டினேன். அலைபேசி தொழில்நுட்பத்தையே நான் எங்கோ இருந்திருந்தால் இன்று நன்றாக இருந்திருக்குமே என்று நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு மிக்க
0: நன்றிங்க. நன்றிங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இந்த மாதிரி அழகான கருத்துக்கள், அதாவது தொலைபேசி அலைபேசி அப்படின்னு சொல்கிறோம். அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொலைபேசி இருந்தது. முதல்ல வந்து சீக்கிரமே நமக்கு வந்து தகவல் வேணும் அப்படின்னா டெலிகிராம், இந்த டெலிகிராம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, அவங்க அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழில்நுட்பம் இருக்குது. இது அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் அந்த கஷ்டங்கள் நாம் பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அழகான கருத்துக்களோடு வந்தார். அடுத்த நேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
2: ஐயா. காலை
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்துலேருந்து இளங்க பேசுகிறேங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க வந்து அன்றைக்கு இருந்திருந்தால் நலமா இருக்கும் இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை?
2: நான் வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் இப்போ வேலை செய்யுங்க ஐயா.
0: சரிங்க.
2: நாங்களாம் வந்து இந்த கத்திரிக்கோள் எடுத்து நாங்க சட்டையை வெட்டுவோம். சட்டை, ஷார்ட்ஸ், பேண்ட் எல்லாம் முன்னெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கை விரல்லாம் ரெண்டு மூணு விரல பார்த்தா உங்க டைலர் தான் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது காப்பு காய்ச்சிருக்கும், அந்த விரல இந்த கைப்பட்டு வெட்டி வெட்டி காப்பு காய்ச்சிருக்கும். இன்னைக்கு பாத்தீங்களா, நாங்க ஒட்டுக்க ஒரு 100-200 லே கூட அடிக்கிட்டு ஒட்டுக்க 1000 சட்டைய ஒரு 2-3 நேரத்துல கட் பண்ணி முடிச்சிடறோம். பேட்டர்ன்னு ஒண்ணு போட்டு பேட்டர்ல அளவு எடுத்து அந்த பேட்டர்ல வச்சு நாங்க மார்க் பண்ணி வெட்டி முடிச்சிடறோம். அதே மாதிரி தையலும் இன்னைக்கு மிஷின் பாத்தீங்களா, நாளைக்கு காலில் தைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவர் மிஷின் வந்துச்சு. பாத்தீங்கன்னா நூலை தானே வெட்டி கொடுக்கற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு மிஷினுங்க. இப்ப தொழில்நுட்பம் வர்றதுனால என்னன்னா நமக்கு வந்து குவாலிட்டி நல்ல தரம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி ஆளுங்க பாத்தீங்கன்னா நம்ம பற்றாக்குறை இல்ல. அதை விட என்னன்னா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் அந்த விவசாய முள்ளுன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, அத கோடாரியிலிருந்து இதை கடப்பாறுல போட்டு மிம்பி கை காலு அவங்க எல்லாம் இந்த சீ ரத்தம் எல்லாம் வருங்க அங்க வெட்டி எடுக்கிறப்ப அந்த காட்டுல இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருட்களை ஒண்ணு கொண்டோம், இதனால வந்து வேலை இல்லைன்னு சொல்றாங்க. வீட்டுலங்க வேலையெல்லாம் இருக்கதான் செய்யுது. நம்ம வேலையை சுசுறுப்பா செய்யறோம். இன்னைக்கு பறந்து விழுந்துருச்சு நமக்கு,
0: நம்மளுடைய வளர்ச்சி வந்து அதிகமா வந்து எடுத்துக்கலாம் இல்லீங்களா?
2: ஆமா, வளர்ச்சி அதிகமாச்சு. அதை விட ஆன்லைன்ல இன்னைக்கு ரேடியோ கேக்குறேங்க ஐயா. இப்ப ஊட்டி எஃப்எம் ஆன்லைன்ல கட்டிட்டு இருக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு வந்து எடுக்காது ஈரோட்டுக்கு. அந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இன்னும் கேட்க முடிச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நாங்க யாராவது தலைப்பு ஒண்ணு கேட்டுட்டு தெரியாம என்ன நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறீங்கன்னு தெரியாம கேட்டுட்டு இருப்போம்.
0: கண்டிப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஒண்ணு மட்டும் இல்லைங்க, நிறையவே இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கறது பார்த்தாது, அடுத்த
2: மற்ற நேர்கள் பேசிட்டுமே விட்டு கொடுத்துட்டேன்.
0: கண்டிப்பாங்க, நன்றிங்க. உங்களுடைய அழகான கருத்துக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றிங்க.
0: நேர்களை இதை மாதிரி அழகான கருத்துக்களை சொல்லலாம். அந்த விவசாய துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா ஆட்கள் நிறைய பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முல்லை போட்டு அந்த கட்டிகளை உடைத்து விதை போடணும் அப்படிங்கும்போது நிறைய நேரங்கள் எடுக்கும். அதனால் ஒரு குறுகிய ஒரு நம்மளுடைய வளர்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
3: கோயம்புத்தூர்லேருந்து செல்வராஜ் பேசுறேங்க சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய கருத்து
3: என்னங்க சார்? விவசாய ஆள் பற்றாக்குறைன்னு சொல்றீங்களா எப்படிங்க சார்?
0: இல்லைங்க, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கறத வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கலாமே என நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்று.
3: அன்றைய காலகட்டத்துக்கு இருந்திருக்கலாம் சார், ஆனா இந்த வளர்ச்சி இல்லைங்களா சார்? அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருளாதாரம் இல்ல, படிப்பு இல்லைங்க சார். இப்ப எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, அறிவு அதாவது விஞ்ஞானத்தால தெரிஞ்சுக்கிறாங்க.
0: ஐயா, இப்ப வந்து நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
3: நான் கைத்திற நேசிட்டு இருக்கிறேங்க சார். எங்க தொழில் கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க சார்.
0: அதாவது இப்ப
3: எங்க தொழில்
0: கைத்தறி நெசவுல
3: நவீனமெல்லாம் இருக்கு, நவீனமெல்லாம் எல்லாமே இருக்குதுங்க சார். எங்களுக்கு அதாவது வேலைக்கு தேர்ந்த கூலி இல்லைங்க சார். அதுவும் இல்லாம எங்க தொழில் பாத்தீங்கன்னா ரொம்ப அழிவடைஞ்சிட்டு இருக்குது. எங்க தொழில பாத்தீங்கன்னா எங்க பசங்களும் நெய்யறது இல்லைங்க சார். ஆகியனால எங்க தொழில் பத்தி கேட்காதீங்க சார், கேட்டீங்கன்னா அது வேண்டாங்க சார்.
0: கண்டிப்பா நான் வந்து தொழில பத்தி வந்து கேட்கல, அதாவது நீங்க செய்யக்கூடிய இந்த வேலையாகட்டும். நம்ம நார்மலா இப்ப வந்து நம்ம இந்த போன் எடுத்துக்கலாம். இந்த ஃபோன் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் இல்லாததுனால நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம சொல்லாமல்

0: போக வேண்டியத ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது இந்த போனை வந்து நம்ம பேசி இந்த நாள்ல என்னுடைய உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட இருக்கும்.
1: ஆமாங்க சார், அது நல்லா இருந்தது சார். இப்ப அப்படி இல்லைங்க சார், இப்ப எது இருந்தா தெரிஞ்சு அதை சொல்லிட்டு போறதுனால அவ்வளவு அதாவது
0: சுவாரஸ்யமே இல்ல அப்படின்றீங்களா? நன்றிங்க, நன்றிங்க.
1: ஆமாங்க சார், அன்னைக்கிறோடைய சுகம் பாந்து இன்னைக்கு இல்லைங்க சார். அதான் சொல்லிட்டு போயிடுறாங்க, போய் ஒரு 10 நிமிஷம் இருப்பாங்க சார், இருந்துட்டு உடனே வந்துருவாங்க.
0: ஓகேங்க.
1: அன்றைய காலகட்டம் அது வேறங்க சார், அது பேச என்னங்க சார், அன்றைய காலம் மழை நல்லா வராதுங்க சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுடைய கருத்து
1: காலம் சார், இப்ப எது பேசினாலும் சொல்லி வச்சுட்டு போயிடலாம். மீறி மீன் ஒரு அரை மணி நேரம் இருக்கிற பெரிய விஷயம் சார்.
0: சரிங்க,
1: எல்லாம் வேலைக்கு போயிடலாம், எல்லாமே வேலைக்கு போயறதுனால சார், போய் அரை மணி நேரம் ஒரு வீட்டுல இருந்து பேசுறதே சொந்தக்காரர்கள் அபூர்வம் சார் அதெல்லாம்.
0: சரிங்க, நன்றி, நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அதாவது எத்தனைதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து இருந்தாலுமே எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த ஒன்று, அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கறது இந்த தொழில்நுட்பத்தால வந்து நமக்கு வந்து கிடைக்கலைங்க அப்படின்ற கருத்தை சொன்னாரு. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, வணக்கம்.
2: நான் திருநெல்வேலி மாவட்டம் விஎம் ஜாத்திரம் அம்புஜம் அம்பலவாங்க.
0: நலமா இருக்கீங்களாம்மா? அன்றைக்கு இந்த தொழில்நுட்பம்
2: ஒரு வசதியா இருக்கு. அதோட இன்னொன்னு அப்ப எல்லாம் வந்து நம்ம தபால் போடுவோம், லேட்டா தான் போகும். ஒரு முக்கியமான செய்தினா தந்தி கொடுப்பாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு விடுவாங்க. போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து தள்ளி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிலாம் தொழில்நுட்பம் அப்ப இல்லாதனால ரொம்ப கஷ்டம். அதோட ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணும்னா கியூல நிக்கணும்.
0: இன்னைக்கு ஆன்லைன்ல எடுத்துடலாம் இல்லீங்களா?
2: ஆன்லைன்ல எடுத்துடலாம். அப்புறம் ஈபிக்கு பணம் கட்டுறது, சொத்து வரி, தண்ணி வரி, இதெல்லாம் இப்போ நம்ம ஆன்லைன்லயே கட்டிக்கிடலாம். கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காத்து கிடக்க வேண்டாம்.
0: கண்டிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அந்த தொழில்நுட்பத்தால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வளர்ச்சியாக இருந்தாலுமே எனக்கு ரொம்பவுமே அன்றைய காலகட்டத்திலையும் இது இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நன்றிம்மா, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, வணக்கம்.
3: மகா பேசுகிறேன் சார், தாராபுரத்திலிருந்து.
0: ஆ, சொல்லுங்கம்மா, நலமாக இருக்கீங்களா?
3: அதாவது சார், அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க இந்த தொழில்நுட்பம்.
0: ஆமா, நீங்க நினைக்கக்கூடிய ஒன்று.
3: நான் நினைக்கக்கூடிய ஒன்றுன்னா சார், தொழில்நுட்பத்துல வந்து இந்த இப்ப வந்து இப்போ போன் வசதி, இந்த இது போன்ல இருந்து இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கொடைக்கானல் போய் பூந்தெல்லாம் பாக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இங்க இருந்து பஸ் ஏறி ஊட்டி போய் ஏதோ ஒரு மலைக்கு போகணும், ஏதாவது ஒரு பொருளை பார்க்கணும்னு நினைச்சோம்னா இங்க இருந்து பஸ் ஏறி போனாலும் பார்க்க முடியும். ஆனா இப்ப அப்படி இல்லை, செல்லு மூலமா அந்த வீடியோ கால் போட்டு பாத்துற முடியுது எல்லாமே. இப்ப நாங்க ஒரு மாடு வாங்கணும்னு நினைச்சோம், நாட்டு மாடு, கிருஷ்ணகிரியில மாடு பார்த்தோம்களா, சரி அந்த மாடவே ஒரு இனி வருதான் செல் மூலியமா காமிச்சாங்க, இந்த மாடு இப்படி இருக்கு, இது கொம்பு இப்படி இருக்கு, வாடு இப்படி இருக்குன்னு எல்லாம் காமிச்சாங்க. இல்லைன்னா நம்ம இது காசு செலவு பண்ணி எல்லாம் போகணும்.
0: அன்றைய காலத்துல அப்படி போய் பார்த்து அலைஞ்சு வரணும் அப்படின்றீங்க.
3: அலைஞ்சு வரணும், எவ்வளவு விரயமாகுது, காலை விரயமாகுது. இது அப்படி இல்ல, இந்த மாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரே வரையில சொல்லிடலாம்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா. நன்றிங்க, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நேர்கள் இது மாதிரி உங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு வந்து, இந்த அலைபேசி மட்டுமே இல்லாம தொழில்நுட்பம் அப்படிங்கறது வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற சமையல் பாத்திரங்கள் கொண்டு நிறைய விஷயங்கள், நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள் வரைக்கும் இது வந்து தன்னுடைய இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில்நுட்பத்தில் நிறைய வளர்ச்சி இருக்கு. நம்ம அன்றைய காலகட்டத்தில் இந்த வளர்ச்சி இருந்திருந்தா, நமக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் நம்ம கையில் இருந்திருந்தா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியான இந்த அலைச்சல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து இப்போது இருக்கும் தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கலாமே என நீங்கள் நினைக்கும் ஒன்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். நேயர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த தொழில்நுட்பங்களால் வந்து நிறைய நேரங்கள் வந்து நமக்கு மீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வளர்ச்சிகள் கிடைத்தாலுமே அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க்கை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.

0: சொல்லுங்க மேம்.
1: எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்?
0: எல்லாம் நல்லா இருக்காங்க.
1: ஓகே சார், நான் சொன்ன இந்த செல்போன் தான் சார். இப்ப இந்த செல்போன் வந்தது பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்குங்க சார் இது. ஏன்னா இப்ப கலியுகத்துல நமக்கு எந்தெந்த காரியமா அந்த உட்கார்ந்த இடத்துல செஞ்சுக்கலாம் சார். பேசுறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு ஆர்டர் பண்றதா இருந்தாலும் சரி, பணம் எடுக்கிறதா இருந்தாலும், அது ஒரு கைபேசி என்னன்றதை விட நமக்கு அது எத்தனை ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லாவும் நல்லதுக்கும் இருக்குங்க சார், கெட்டதுக்கும் இருக்குங்க சார். அதுல
0: கண்டிப்பாங்க நிறைய விஷயம்
1: பாக்குறதுனா. ஆமாங்க சார், நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஆனா இப்பத்த குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் தான் கையில கொடுத்து கெடுக்க வைக்கிறாங்க சார். அது அவங்களா கேக்குறதுல உட்காந்து வேலை செய்யணும்னாக்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொம்மை டிவி போட்டு விட்டுறாங்க சார். அது அதுலயே அந்த பிள்ளைங்க அந்த டைம் பாஸ் பண்றதுனால அதுங்களுக்கு அது யூஸ் ஆகுற மாதிரி பெரியவங்களானாலும் அது விடுறது இல்லதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கு. இந்த செல்போன் அப்படிங்கறத வந்து குழந்தைகளோட பாத்துக்கிறதுக்காக ஒரு பொருளா இருக்கு. அன்றைய காலகட்டங்களில் குழந்தைய பாக்குறதுக்குன்னு நாங்க வந்து அவதிப்பட்டோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். நேயரோட இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அழகான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கலாமே என நினைப்பது எதை அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த நேயர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து சி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அன்றைய இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அன்றே இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு குவஸ்டின் மார்க்கோட, காலரா, பெரியம்மை பிளேக் நோய் போன்ற கொடிய நோய்களால் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. பிரசவ மரணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு, ஆனால் இன்றைய தொழில்நுட்பத்தால் வந்து அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான ஒரு கருத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார் இந்த நேயர். அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு 4-5 குழந்தைகள் இருப்பாங்க. அதையும் தாண்டி 7-8 குழந்தைகள் வந்து பெற்றிருப்பாங்க அந்த பெற்றோர்கள். ஆனால் அந்த நோய்களால் வந்து அந்த குழந்தைகள் வந்து மரணித்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி அன்றைய காலகட்டத்தில் இல்லாதனால நமக்கு வந்து பெரும் செல்வம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து பெறக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு குறைந்த நிறைய குழந்தைகளை இழந்திருக்கின்ற ஒரு காலகட்டமாக அன்று இருந்தது. இந்த தொழில்நுட்பம் அன்று இருந்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம் அப்படின்ற கருத்தை அழகாக இந்த நேயர் சொன்னார். அடுத்த நேயர் என்ன சொல்லவிருக்கிறார் அப்படின்னு வந்து கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்குங்க ஐயா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க, நீங்க தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அன்றைய காலகட்டத்தில்
2: இன்றைய தொழில்நுட்பம் அன்றே இருந்திருந்தால் நான் ஊட்டிய பொம்மல அன்றே நான் பெரிய ஆளாக இருந்திருப்பேன்.
0: நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றீங்களா?
2: ஆமா, 1982 இருந்து நான் வந்து எஃப்எம் கேக்குறேன் ஐயா. அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து இப்ப ரேடியோல கேக்கணும்னா ரொம்ப தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாடல்கள்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஐயா. அதுவும் வந்து வானிலை பேசணும் அப்படிங்கறது பெரிய எட்டாக்கனியாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து ஊட்டியப்பம் வந்து நேர்களை பூரா கூப்பிட்டு நீங்க பேச சொல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக உள்ளது.
0: ஓகேங்க, அன்றைக்கு இந்த வசதி இருந்திருக்கணும் அப்படின்றீங்க.
2: ஆமா, ஒரு இப்ப நம்ம ஒரு 40 வருஷத்துல முன்னாடி எல்லாம் நீங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா நாங்க நேர்கள் நிறைய பேசிருக்கலாம், நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கலாம். ஆமா, அதெல்லாம் இல்லாம போச்சு அப்படிங்கறது ரொம்ப வருத்தமா இருக்குங்க.
0: வருத்தமான விஷயமா இருக்கு. நன்றிங்க, நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேரம் தன்னுடைய கருத்தை வந்து வாட்ஸ்அப் வழியாக வந்து சொல்லியிருக்கிறார். குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய மூலிகை மருத்துவ அறிவோடு இன்றைய செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து ஸ்கேனிங் கருவிகள் இருந்திருந்தால் பல கொடிய நோய்களில் இருந்து அந்த மருந்துகளை அப்போதே கண்டறிந்து மனிதர்களின் சராசரி ஆயுட்காலத்தை வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நீடித்திருக்கலாம் அப்படின்னு வந்து அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாங்க, அன்றைக்கு இருந்த அந்த உணவு பழக்க முறைகள் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு அவங்கள வந்து இளமையாகவே 80-90 வயதுகளில் கூட இருக்கிறாங்க. இன்றைய இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் நல்ல உடல் நலத்தோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு காலநிலை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
3: நான் தென் பொன்மடியிலிருந்து மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க சார். அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார். நான் ஒரு 2 விஷயத்தை சொல்றேங்க சார். எப்படிங்கன்னா, இந்த தண்ணி காய வைக்கிற ஈட்டு இப்ப இருந்திருந்தாங்க சார், அந்த புகையில விறகு பொறுக்கிட்டு வந்து தண்ணி காயுமா காயாதா மலை ஏறத்துல எல்லாம் காய வச்சுட்டு இந்த ஸ்கூல் போறதுக்கு லேட்டா போயிட்டு இருப்பாங்க சார். அது ஒண்ணுங்க, வாட்டர் ஹீட்டர் இருந்திருந்தால். அப்புறம் வந்துங்க, இந்த அந்த ஒரே டிரெஸ் தான் இருக்குங்க, ஸ்கூல் டிரெஸ், அது துவச்சி போட்டு காய வைக்கிறதுக்கு வழி.

0: இல்லாம இருக்கு. அதுக்கு இந்த ஹீட் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு இப்ப யோசிக்கிறேங்க சார். ஏன்னா நேத்தைங்க பொண்ணு மலையில நினைஞ்சிட்டு வந்துச்சுங்களா, கால் சூவல நினைஞ்சிருச்சு, அந்த ஹீட்டர் வச்சு காய வச்சு இப்ப அனுப்பிச்சு விட்டோங்க காலையில. அப்படி இருந்திருந்தா அந்த துணி காய வச்சு நம்ம போட்டு போயிருக்கலாங்க, ஈர துணியாவே நிறைய நாட்கள் போட்டு போயிருந்தீங்க இந்த மழைக்காலங்கள்ல.
1: பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்துவதற்காக யூஸ் பண்றீங்க இல்லீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா நம்ம பட்ட திரும்ப அவங்க படக்கூடாது இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு வந்து லேட்டா போனாலும் சாருங்க கொத்துக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு டைமுக்கு உள்ள ஸ்கூலுக்குள்ள இருக்கணும் காலேஜுக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? அதனால அந்த இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன்.
1: ஓகேங்க ஓகே, உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்க. நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றிங்க நன்றி நன்றிங்க.
1: அடுத்த நேயரும் தன்னுடைய அழகான கருத்தை வந்து சொல்லி இருக்கிறார் வாட்ஸ்அப் வழியாக. நான் வந்து ஆந்திரா நிலம்பூர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேயர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்து வசதிகள் அந்த காலத்துல இருந்திருந்தா எத்தனையோ பேர் எத்தனை இடங்களை வந்து பார்த்திருக்க முடியும். பணம் இருந்தும் போக முடியாத ஒரு சூழ்நிலையால் எத்தனையோ பேர் தங்களுடைய ஆசைகளை மனதுக்குள்ளே புதைத்து வச்சாங்க அப்படின்ற அழகான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த நேயர்களுக்கு. அந்த நேயருக்கு நிலையத்தின் சார்பாக நன்றியை சொல்லலாம். தொடர்ந்து இது போன்ற நேயர்களே உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 93449901018 என்ற எண்ணிற்கும், 83001918 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணலாம். இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கலாமே என நீங்கள் நினைக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட். நிலையத்தில் நேரம் 11:30.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு அழகான டாபிக்ல நேர்கள் அழகான தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கலாமே என நீங்கள் நினைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். நேர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த தொலைபேசி அலைபேசி மட்டுமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தொழில்நுட்பத்தால் வந்து கிடைச்சிருக்கு. அன்றைக்கு இது இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு அடுத்து நேர் சொல்ல வந்திருக்கிறார். யாருன்னு கேட்கலாம். வணக்கம், நேயருடைய இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. அடுத்து நேயர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, லைன்ல இருக்கீங்க
1: சார். நீலகிரி மாவட்டம் இடக்கார் ரங்கநாதன்.
0: சொல்லுங்க ரங்கநாதன்.
1: நிகழ்ச்சியில அருமையா இருக்கீங்க சார், நல்லா கேட்டிருக்கா.
0: ஓகே, சூப்பரா நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, அதனால நிகழ்ச்சிகள் எல்லாம் சூப்பரா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க உங்களுடைய கருத்து. அன்றைக்கு இருந்திருந்தால்
1: என்னோட கருத்துங்க, என்னோட கருத்துங்க, இந்த வானிலை இருக்குங்களா, நம்ம வானிலை முன்ன எல்லாம் செல்லுல தாங்க கேட்டுட்டு போ, பேட்டி நாலு செல்லு அஞ்சு செல் போட்டு பாத்துக்கிட்டு போங்க. இப்ப அந்த இது இல்லைங்களா, இப்ப செல்லு செல்லுல செல்போன் வந்ததுலேருந்து அதுல கேட்டுக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சியும்.
0: ஓகே, இது மட்டும் இல்லாம வேற விஷயங்கள் உங்களுக்கு
1: வேற விஷயங்கள், இந்த தேயிலை இல மிஸ் வந்து மிஷின் இருக்குங்களா, அப்ப எல்லாம் கத்தியில தான் வச்சிருப்பாங்க.
0: உபகரணங்கள் வந்து தொழில்நுட்பத்துல இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. இது அன்னைக்கு இருந்திருந்தா நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் எட்டி இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. நன்றிங்க, நன்றிங்க உங்களுடைய கருத்துக்கு, நன்றி நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்
2: சார். இனிய காலை வணக்கம். சாமி கண்ணன்,
0: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு சார். நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறோம். உங்களை மாதிரியே சொல்லுங்க.
2: நிகழ்ச்சி எல்லாம் அருமையா போயிட்டு இருக்கு. ஒரு அருமையான தலைப்பு. மருத்துவத்துறையில வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அப்போ இருந்திருந்த இந்த நிறைய பேரு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா?
2: நிறைய மாமேதைகள் இன்னும் உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
0: உங்களுடைய கருத்து அழகான. ஒரு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கடைக்கோடி பகுதியில் இருந்து கூப்பிடுறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லக்கூடியது இது.
2: இப்போ இருக்கிறீங்களா சார்? இப்போ வந்து இந்த நான் செய்யற தொழிலை எனக்கு வந்து இப்போ வந்து நாங்க கரண்ட்ல அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியா மிஷின்ல தான் தைக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அந்த டைம்ல அந்த அப்படி இல்ல சார். இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க அந்த பெடல் மிஷின்ல தான் தைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அயன் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்தாலும் இப்ப அத்தனையுமே டெக்னாலஜிக்கு தான் நாங்க வேலை செஞ்சு
0: இருக்கோம்.
2: அந்த டெக்னாலஜி அப்ப இருந்திருந்தா இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா மேல வந்திருப்பேன்.
0: மக்களை வந்து அதை ரெடிமேட்ஸ்க்கு போகாம நம்ம கிட்ட வர வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கு.
2: அந்த மாதிரி ஒரு இதா பண்ணிருக்கலாம்.

0: நன்றிங்க, அழகான கருத்துக்கு நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு,
0: நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய இதை மாதிரி அழகான கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கும்போது நீங்களும் உங்களுடைய மொபைலை எடுங்க. 9344901018 என்ற அலைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 8300019101018 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு பண்ணலாம். நாங்கள் படிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம்
2: சார். வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க.
0: யாரு பேசுறீங்க?
2: என்னங்க
0: உங்க பேர்
2: சார்? என்னோட பேரு மெய் ஆனந்தன்.
0: ஓகே சொல்லுங்க. அன்றைக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் இருந்திருந்தா எனக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்
2: சார். அன்றைக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றதுங்க சார். இப்ப வந்து நம்ம கணினி மயமாக்கப்பட்டு எல்லா ஆவணங்களையுமே வந்து கணினியில்தான் அப்லோட் பண்றோங்க சார். அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு PDF ஃபார்ம்லயோ JPG ஃபார்மேட்லயோ யூஸ் பண்றோம். இது முதல்ல இருந்திருந்தா நம்ம பேப்பர்ஸோட பயன்பாடு கம்மியா இருந்திருக்குங்க. அதாவது வந்து அதிகமான மரங்கள் வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மின்னணு தொழில்நுட்பம் வந்து முதல்ல இருந்திருந்தா மரங்கள் வெட்டாமருன்ட்டு இயற்கைக்கு வந்து பாதுகாத்திருக்கலாம்
0: அப்படின்னு. அழகான கருத்தை வந்து சொன்னீங்க. அதாவது நேர விரயம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இயற்கை எல்லாம் நம்ம வந்து அந்த தேவைக்காக எடுக்க வேண்டியதா இருந்தது அப்படின்றீங்க. நன்றி, நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்,
3: வணக்கம்,
0: வணக்கங்க, வணக்கங்க, லைன்ல இருக்கீங்க.
3: நான் கோவில்பாளையத்திலிருந்து துரை பேசுறேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: நல்லா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறீங்க. இருக்கிற தொழில்நுட்பம் அந்த காலத்துல இருந்தீங்கன்னா இப்ப இன்னும் எத்தனை அணை கட்டிருப்பாங்க, கல் உடைச்சி மேயந்திரம் பொக்கலி நல்லா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நாடு நல்லா செழிப்பா இருந்திருக்குங்க. எத்தனை டேம்,
0: வளமையா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஓகேங்க, உங்களுடைய அழகான கருத்து. அப்படி சொல்லும் போது அதாவது தனிப்பட்ட முறையில இந்த தொழில்நுட்பம் எனக்கு வந்து ரொம்பவுமே அன்றைய காலகட்டத்தில் இருந்தா நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து பொதுவான கருத்துக்கள் நிறைய நேயர்கள் சொல்லிட்டே இருக்கிறோம். எனக்கு சொந்தமாக இப்போ இந்த இன்னைக்கு வீட்டில் வந்து நிறைய மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, டிவி இருக்கு, இதை மாதிரி தொழில்நுட்பங்கள் அன்றைக்கு இருந்திருந்தா எனக்கு சரியா இருந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு பெரிய கடை வச்சிருப்பேன், ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளோட குழந்தை குட்டிகளோட இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க
3: இல்லீங்களா?
0: நன்றிங்க, நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம், ஹலோ, வணக்கம். இந்த இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. நேயர்கள் இது மாதிரி உங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, இன்னைக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து நினைப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்துகின்ற பொருட்கள் ஒவ்வொன்றுமே ஒரு தொழில்நுட்பத்தால் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படியான விஷயங்கள் வந்து சொன்னோம்னா இன்னும் நிறைய அழகான இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் வந்திருக்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், ஹலோ, வணக்கம்,
4: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கங்க, வணக்கங்க.
4: கிருஷ்ணமூர்த்தி நாகூர்ல.
0: ஆ சொல்லுங்க.
4: அதாவது தொழில்நுட்ப கருவி வந்து நிறைய அந்த காலத்துல இருந்தா ரொம்ப நல்லதுதான். அப்படி நான் ரொம்ப வியந்து பாக்குறது வந்து செல்போன். அதாவது பழைய காலத்துல அப்படின்னா ஒருத்தரை பத்தி நிலம் விசாரிக்கணும் அப்படின்னா லெட்டர் எழுதணும். அந்த லெட்டர் பிச்சுறதுக்கு 3 நாள் ஆகும். அவங்க போய் படிச்சுட்டு அவங்க என்ன திருப்பி இங்க வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அப்படி ஒரு 6 நாளாவது மினிமம் ஆகும். இப்ப அப்படி இல்லை, போன்லயே விசாரிச்சுக்கலாம், அப்படி இருக்கீங்க என்ன எதுவும் பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தரை பாக்கணும்னாலும் நம்ம கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி டிராவல் பண்ணி பாக்கணும். அதுக்கு 1 நாள் ஃபுல்லா போயிடும் டைம். இப்ப அப்படி இல்லை, வீடியோ கால்லயே பாத்துக்கலாம். அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஃபாரின்ல இருக்கிற குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அந்த மாதிரி இப்ப செல்போன் அந்த காலத்துல இருந்திருந்தா அவங்களுக்கு அலைச்சல் மிச்சம். அதே மாதிரி இப்ப ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சீரியஸான விஷயம், ஒருத்தர் சோகம் இல்ல அப்படின்னா இறந்து போனாங்க அப்படின்னா தந்தி அடிப்பாங்க. தந்தி அடிச்ச உடனே எல்லாரும் நடுங்கி பயந்துரும்.

0: இப்ப அப்படி இல்ல, என்ன ஒண்ணுனாலும் ஒரு நாசூக்க சொல்லிக்கலாம், அதாவது உங்களை பாக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க கொஞ்சம் வாங்க அப்படி ஏதாவது போன்ல சொல்லி அவங்களை வர வைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது அந்த கட்டத்தில் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்,
1: இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றீங்க. நன்றி,
0: என்ன நன்றிங்க,
1: நன்றிங்க, நன்றி, வணக்கம். நேர்கள் இது மாதிரி அழகான தங்களுடைய கருத்தை எல்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நேர்களே, ஒரு நேயர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆனந்தம் பாளையம் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கார், நினைக்கும் தொழில்நுட்பம் ஜெராக்ஸ் மிஷினுங்க, அந்த காலத்திலேயே இருந்திருந்தால் எவ்வளவு வசதியாக இருந்திருக்கும் அப்படின்ற அழகான கருத்தை சொல்லியிருக்கார். அவருக்கு நன்றியை சொல்லிக்கலாம். அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கச்சடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர். பேக் டு பேக் டு பேக் டு கால் சப்பா சூப்பர்.
1: ஓகேங்க. இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உங்களுக்கு அன்றைக்கு இருந்திருந்தால் நினைக்கக்கூடிய எது
2: சார்? இந்த தோசை சுடுற இயந்திரம் அப்படிங்கறது அன்னைக்கே கண்டுபிடிச்சா எவ்வளவு தோசை ஏத்திச்சிருக்க மாட்டோம், எவ்வளவு தோசையை நாங்க தூக்கி போட்டுருக்க மாட்டோம்னு தோணுது சார்.
1: கண்டிப்பா நிறைய நிறைய நிறைய சாப்பிட்டு ருசிச்சிருப்போம் நிறைய அப்படின்றீங்களா?
2: அதேதான். ஏன்னா பேச்சுலரா நாங்க எல்லாருமே இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து ரைஸ் குக்கர் ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு வந்து அழகா போல போலன்னு குடுக்கற மாதிரி தோசை அழகா ரவுண்டா அதாவே சுத்திடும், அது ஏத்த ஆயில் கூட விடும், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாப்பாட்டு தொடர்பாக இந்த சமையல் அப்படிங்கறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரியான இயந்திரங்கள்லாம் வந்ததுன்னா அந்த குக்கர் அடிபிடிச்சிருக்காது, அப்புறமா தோசை கருகி இருக்காது, இதெல்லாம் நான் அன்னைக்கு வந்திருந்தா ரொம்ப சூப்பரா
1: பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா?
2: இது இதை நான் நினைச்சு கூட பாக்கல சார், வாழ்க்கையில இது மாதிரி எல்லாம் வரும் இந்த தொழில்நுட்பம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா, இந்த செல்போனையும் தாண்டி இந்த வேக்யூம் கிளீனர் அப்படிங்கறது இருக்கு பாத்தீங்களா, அது அன்றைய காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒற்றை குச்சிய வச்சு அது பண்ணிருக்க வேண்டாம் இல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: கண்ணுல தூசி பட்டுக்கிட்டு எதுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா அழகா ரோபோட் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மூளை இந்த இருக்கக்கூடிய மூளை இது எல்லாமே தூசி எடுத்துரும், நம்மளும் வீட கிளீனாவும் வச்சுப்போம், அதே மாதிரி நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. சோ இந்த ரெண்டு விஷயமும் நான் அடிக்கடி தோணிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் யார்கிட்டயும் திட்டு வாங்கிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு.
1: கண்டிப்பாங்க. சூப்பர் சூப்பர், அருமையான கருத்து சொன்னீங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: இது மாதிரி நேயர்களே, உங்களுடைய அழகான கருத்துக்கள், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஆகட்டும், நம்மளுடைய அனுபவத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு அப்போதே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டிருந்தோம். செல்போனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இருக்கத்தான் செய்யுது இல்லை அப்படின்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம எழுதக்கூடிய அந்த பேனாவில் இருந்து கூட இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது தொழில்நுட்பத்தில். அதோட நிறைய நேயர்கள் அழகான தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கணிப்பொறி வந்ததுனால இன்றைக்கி நிறைய வந்து நேரங்கள் நமக்கு வந்து மீதமாகுது, நிறைய விஷயங்களை சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது. இந்த விஷயம் அன்றைய காலகட்டங்களில் இருந்திருந்தால் ஒரு ஃபைலை எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஃபைலை எடுக்கிறதுக்காகவே நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் நேரத்தை விரயம் செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நேயர்கள். இது மாதிரியான கருத்துக்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து இப்போது இருக்கும் தொழில்நுட்பம் அன்றையக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்கள் தங்களுடைய அழகான எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றீங்க. அடுத்து வந்து இப்போது இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த டாபிக்கை வந்து அழகான கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
3: வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க
4: சார்? நாங்க தாளவாடி ஏரியால இருந்து, தொட்டக்காஜினூர்ல
3: இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒன்று
4: சார்? டாபிக் சரியா தெரியலீங்க சார்.
3: அதாவது இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒன்று.
4: ஆமாங்க சார். இன்னைக்கு டிகிரி பண்ணாட்டதாங்க சார். இப்போ ஐடிஐயோட நிறுத்திருக்கேங்க சார்.
3: ஓகேங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலைகளாகட்டும், நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருட்கள்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். கிடைச்ச அந்த இதுல அன்றைக்கு வந்து இதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க.

0: மாட்டீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க சார், அன்னைக்கு வந்து ட்ரில் பிட்டு இந்த ஹேமர் இதெல்லாம் இல்லைங்க சார். ட்ரில் பிட்டு அப்புறம் இந்த கட்டிங் வால் கட்டிங் மிஷின் எல்லாம் இல்லைங்க சார். நாங்கள் வெறும் உளியில தான் குத்திட்டு இருந்தோம். வரீங்களா?
0: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த 5 நிமிஷம் ஒரு 1 ஹவருக்குள்ளார என்ன வேலை செய்யணும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. நம்மளுடைய வேலை நேரத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பாங்க நம்மளுடைய உடல் உழைப்பையும் நம்ம வந்து அதிகமா விரயம் பண்ண வேண்டிய இல்லாம இருந்திருக்கும் இல்லைங்களா? ஓகேங்க, நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம்.
2: அழகான காலை வணக்கம். நட்புக்கு சொல்வது சென்ட் மேரிஸ்ல இருந்து ராஜு.
0: வணக்கங்க, வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம்
2: சார். நம்ம இன்றைக்கு இருக்க டெக்னாலஜி அன்றைக்கு இருந்தா மக்களுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். சமுதாயம் வந்து சீர்தூக்கப்பட்டிருக்கும். சமுதாயம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்காது. பாதிப்புகள் எது இருந்தாலும் உடனுக்குடன் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இருக்க ஒரு கடைக்கு ஒரு குக்கிராமத்துல ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் கூட அது எல்லாத்துக்குமே தெரியற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு.
0: கண்டிப்பா இன்னைக்கு வந்து 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமராக்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை தருது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
2: ஆமா ஆமா, அன்றைக்கு இந்த டெக்னாலஜி இல்லாதனால பாதுகாப்பு இல்ல, பாதிப்பு அதிகம், உண்மைகள் மறைக்கப்பட்டன. ஆனால் இப்ப எதுவும் பண்ண முடியாது. இந்த டெக்னாலஜி காலத்துல எல்லாத்தையுமே நம்ம வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். எல்லா விஷயத்தையும்
0: அன்றைக்கு இருந்திருந்தா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம்.
2: சூழ்நிலை உருவாயிருக்கும். எப்படி சொல்றேன்னா, சமுதாயம் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கும்.
0: நன்றிங்க, நன்றி.
2: தாழ்மையான கருத்து,
0: நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வக்கீல் பத்ராஜ் சார்.
0: வணக்கங்க, வணக்கங்க. யார் பேசுறீங்க?
3: ₹500 அந்த பேப்பர் வச்சு செஞ்சாங்க சார். வேலை செய்யும்போது வந்து வேலை ஈஸியா போச்சு. இப்பெல்லாம் போய் அங்க 50 பேர் நின்னாலும் சிஸ்டம் வேலை செய்யலாங்க. அது 50 பேர் நின்னா சாயங்காலம் மட்டும் ஆனாலும் இப்பெல்லாம் முடியுங்க. பார்க்கும் அந்த காலத்து மாதிரி அதாவது பேப்பர்ல வேலை செய்யும்போது நல்லா இருக்குங்க.
0: ஓகேங்க, ஓகே. உங்களுடைய கருத்துக்கு நன்றி, நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
4: ஒரு தாத்தா பாட்டி இறந்துட்டா, நம்ம ஆள் விட்டு போய் சொல்லையில 3 நாள் ஆயிருது 4 நாள் ஆயிருது இந்த சென்னை மதுரை அங்கிட்டு. இப்ப அலைபேசியில 1 நிமிஷத்துல ஒரு போன் அடிச்சு சொல்லிருந்தோம். அதே மாதிரி ஒரு கடைக்கு போறோம், காசு இல்ல, ஜிபே பண்ணிருந்தோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. தங்களுடைய அழகான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பேஸ்புக்ல வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். அதுலயும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருந்தாங்க நேயர் இன்பா இலக்கியா. அவங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னா, பரிசோதனைகள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ஆரம்ப கட்டத்திலே நோய்களை கண்டறியும் தொழில்நுட்பங்கள் இல்லாததால் அன்று பல உயிர்கள் வந்து இழந்ததை வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான கருத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தோனி ராஜ் அவர்கள் வந்து தான் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மருத்துவத்துறையில் இப்போது இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவுமே அருமையாக இருக்குது, அன்று இருந்திருக்கலாம் அப்படின்ற கருத்தை சொல்கிறார். இப்படியான அழகான கருத்துக்களை நேர்களே நீங்கள் இன்றைக்கி அளவுட்டிய நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்களோடு வந்தீங்க. இப்போ இது மாதிரியான அழகான கருத்துக்கள் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை சொல்லிக்கலாம். வாழ்க்கைக்கு மிகவுமே ஒரு துணை நிற்கக்கூடிய பெருந்துணையாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்பு வந்து ரொம்பவுமே ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிலையத்திலிருந்த இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. அறிவிப்பினை கேட்கும் முன்
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். உலக மனநல தினம் குறித்து அரசு மருத்துவர் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனிதா அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 எதிரும் புதிரும் சரியா தவறா. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகர். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேனி வளர்ப்பு நீர்முகம் பங்கு பெறுபவர் திருவள்ளூர் மாவட்டம் மோகன்தாஸ் அவர்கள், உடன் உரையாடுபவர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள்.

இன்றைக்கு நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் 9:15 திரைகாலம், 9:30 அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

சிநேகிதி பெண்கள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்க செய்கிற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்காக சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். அது மட்டுமல்ல, குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரியான டிப்ஸ்களை சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமா சொல்லி பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது 9344-9010-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 9342-9090-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். லிசனர்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை 8300-1910-18 இந்த நம்பருக்கு உங்களுடைய டிப்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு முதற் பாடலை கேட்டலாம், கேட்டுட்டு பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஒரு ஸ்நேகிதி லைன்ல வந்திருக்காங்க, யார் எங்க இருந்து கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: நான் கூடலூர்ல இருந்து வர்ஷா பேசுறேங்க மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: டிப்ஸ் வந்துங்க மேடம், இந்த லஞ்ச் டைம்ல எல்லாம் கொஞ்சம் கீரை, கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க மேடம்.
0: உடம்புக்கு நல்லது அப்படின்றீங்களா?
1: உடம்புக்கு நல்லதுங்க மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு நீங்க லஞ்ச் செஞ்சிட்டீங்களா? லஞ்ச் வேலையில முடிஞ்சதா?
1: செஞ்சு அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறதுனால நான் இப்ப ஒரு டிப்ஸ் அதை சொல்லியிருக்கேங்க மேடம்.
2: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: இனி அடுத்த ஒரு நேர்கூட லைன்ல வந்துட்டாங்க, யார் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ.
3: ஹலோ வணக்கம் மேடம், நான் மகா பேசுறேங்க மேடம். இணையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, நிறைய டிப்ஸ் கொண்டு வருவீங்களே, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
3: அதாவது மேடம், வாழைக்காய் இருக்குதுங்களா? வாழைக்காய் உருண்டை குழம்பு. வாழைக்காய் நல்ல முத்துன வாழைக்காய வாங்கி எடுத்து வாங்கிட்டு எடுத்தோம். எப்படியோ தோட்டத்துல இருந்து எடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, தண்ணிக்குள்ள ஊற போட்டுறணும். கொஞ்ச நேரம் ஊற போடணும். ஊற போட்டீங்கன்னா அது ஊறி தோல் ஊறி உரிச்சோம்னா அப்படியே வாழைப்பழம் மாட்ட தோல் மட்டும் வெளியே வந்துடும். வச்சுட்டு அந்த வாழைக்காயை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு அறுத்து அறுத்து சின்ன ஒரு அளவு பீஸ் பீஸா அறுத்து அதை வதக்கி எண்ணெய் ஊற்றி நாங்க பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நல்லெண்ணெயில கொஞ்சம் கொழுப்பு குறைச்சுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கோணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் சீரகம், அப்புறம் கொஞ்சமா நிறைய மிளகு வேண்டாம், கொஞ்சமா மிளகு, இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடணும். வறுத்து எண்ணெயில வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து கடலை

0: பருப்பு இருக்கு இல்லைங்களா, கடலை பருப்பு நாட்டு கடல் பருப்பு தான் வாங்கணும், அதான் டேஸ்டா இருக்கும். அந்த நாட்டு கருப்புல ஒரு 4 ஸ்பூன் போட்டுப்பாங்க, 4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா வறு, மகளே ஒன் சமத்துல வறுக்கிறதுல தான் இருக்கு டேஸ்டே. அதாவது அது ரொம்ப வறுத்துற தீவிரமாய் வறுத்து வச்சிடக்கூடாது, அல்லது வறுவிடாம இருக்கக்கூடாது. வறுவராம விட்டா பச்சை வாசடிக்கும். நல்லா ஸ்லோல வச்சு பொறுமையா செய்யணும், கடலப்பருப்பு வறுத்துட்டு மேடம், கடலப்பருப்பு நல்லா வறுத்துட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து 4 ஸ்பூன் போடணும், எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே வறுத்துருக்கு இல்லைங்களா, பூண்டு வறு விதைக்கு வச்சிருக்கிறோம், இஞ்சி விதைக்கு வச்சிருக்கிறோம், பெருஞ்சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வதக்கி வச்சிருக்கிறோம், வாழைக்காயும் வதக்கி வச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது அரைச்சிட்டு அப்புறம் கடைசியில அந்த கடலப்பருப்பையும் போட்டு அரைச்சிடணும். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டுக்கணும், உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், மிளகாய் வரமிளகாய் போட்டு வதக்கணும், மறந்துட்டு பாருங்க, மிளகாய் முதல்லயே
1: வரமிளகாய்
0: மூக்கு மட்டும் அறுத்துட்டு வரமிளகாய் வந்து வதக்கி எடுத்துக்கணும், அதையும் வதக்கி எடுத்துக்கணும். மிளகாயும் அதையும் அரைச்சிடணும், அது கூடயே போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு இந்த கோலா உரண்ட செய்யற இல்லைங்களா, அந்த மாதிரி அதே சைஸ்க்கு வந்துடும். நல்லா இது என்ன செய்யணும், உருட்டி உருட்டி நாங்கெல்லாம் வந்து குருமாவில கொதிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் எல்லாம் அரைச்சு கொதிக்கு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா 10 எண்ணெய் 5 எண்ணெய் அப்படி போட்டு எடுப்போம், அது கிளீனா இருக்கும். அது அந்த மாதிரி சில பேருக்கு தெரியல, கரைச்சு கரைஞ்சு கரைஞ்சு போயிரும். அதுக்காக என்ன செய்யணும், இட்லி செட்டில உருட்டி இந்த உரண்டையை உருட்டி இட்லி செட்டில வச்சு ஒரு ரொம்ப வேக விடாதீங்க, ஒரு 1/4 வேக்காடு வந்த போது, ஏன்னா குழம்புல வேற வேக போகுது இல்லைங்களா, ஒரு 1/4 வேக்காடு வந்த பிறகு குருமா, குருமாவில போட்டு எடுத்துருங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். குருமாவில போடலாம், இல்லைன்னா மட்டன் குழம்பு மாதிரி வச்சு மட்டன் குழம்புலையும் போடலாம், சூப்பரா இருக்கும்.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பர். மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கு நீங்க சொன்னது.
0: ஆமாங்க, மட்டன் குழம்பு வாசம் என்ன, சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு அப்புறம் குருமாவில் வேற எல்லாம் தேங்காய் எல்லாம் வதக்கி, குருமா எப்படி வைக்கணும்னா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தேங்காய் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கணும், வதக்கி எடுத்துட்டு தான் அரைக்கணும்.
1: ஓகேங்க, ஓகே.
0: குருமாவில் வதக்கி தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கணும், எல்லாம் வச்சு வதக்கிட்டு தான் அரைக்கணும். தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சோம்னா கம கம்மனு வாசம் வரும்.
1: ரொம்ப சூப்பருங்க, நீங்க எப்போ வந்தாலுமே ஒரு சமையல் கத்துக்கிறோம்.
0: நல்லா போட்டு டேஸ்ட், நான் நல்லா திண்ணிப்பண்டாருங்க மேடம், டேஸ்டா செஞ்சு செஞ்சு திம்பேன்.
1: அப்படிங்களா, நீங்க சொல்றது பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு பொறுமையா ரொம்ப அழகா வந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னா.
0: அவ எங்க பொண்ணே சொல்லுவா, எங்க அம்மா, நீங்க அம்மா பிரமாதமா சமைப்பாங்க.
1: ஆனா உங்க பொண்ணுங்களும் கொடுத்து வச்சவங்க தானே, இந்த மாதிரி அம்மா இந்த அளவுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குற சாப்பிடறது கிடைக்குது இல்லையா.
0: அவ சொல்லுவாங்க, நாங்க சமைக்கிறது எங்க மம்மிக்கு பிடிக்காது, யாரு சமைச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க டேஸ்ட் எங்களுக்கு செய்ய தெரிய பொறுமையா செய்வாங்க, பொறுமையா செய்யணும், அப்பதான் டேஸ்ட் வரும்.
1: ஆமாங்க, சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி நல்லா செய்யறவங்களுக்கு வந்து என்னன்னா மத்தவங்க செய்யறது அவ்வளவுக்கா இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டு பிடிக்காது இல்லீங்களா.
0: ஆமாங்க, ஆமாங்க, ஏதாவது ஒண்ணு குறைச்சு போட்டுறாங்க, கூட்டி போடுறாங்க, சொல்லி கொடுத்தோம்னாலும் சொதப்பி இருப்பாங்க.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பரான சமையல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க மேடம்.
2: இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

கேட்ட பாடலின் படம் சார்லி சாப்ளின். உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதாவோட வாய்ஸில் பா விஜய் எழுதிய பாடலது இசை பரணி. இனி தொடர்ந்து அடுத்த ஒரு பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா விட்டமின் சி நிறைஞ்சிருக்கணுமா, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவில் அடிக்கடி நெல்லிக்காய் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து விட்டமின் சியை கொடுக்கறது மட்டும் இல்லாத நோய் எதிர்ப்பு சக்தியையும் நம்மளுக்கு தருது. இனி தொடர்ந்து அடுத்த ஒரு பாடலை கூட கேட்கலாம், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: அடுத்த ஒரு சிநேகிதி கூட லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சிநேகிதி, சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் காந்தல்ல இருந்து லட்சுமி பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க
1: மேடம்? இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் திடீர்னு இந்த அரிப்பு வருங்க மேடம். அப்போ அந்த தயிர் எடுத்து கொஞ்சம் அது மேல பூசினாக்கா போதுங்க மேடம், அந்த அரிப்பு கொஞ்சம் கம்மியாயிரும்.
0: அப்படிங்களா? ஃபுல்லாவே கண்ட்ரோல் ஆகாது, வெறும் அந்த கொஞ்சம் அப்பதுக்கு அப்புறம் கொஞ்சம்
1: கண்ட்ரோல் ஆகும். இந்த ராத்திரி நேரத்துல அப்படியே அரிப்பு வரக்குள்ள குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேடம். காலையில் ஆனோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தயிர் எடுத்து அது மேல பூசினாக்கா கொஞ்சம்
0: பாட்டு.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது சிநேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ்

0: போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள ஒரு மக்களவைத் தொகுதி மற்றும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அசாமின் நகாவ் மக்களவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.82% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதியில் 258 வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகளும் ரஜிநகர் தொகுதியில் 38.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் இருந்து ஏற்கனவே தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன் ஆர்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்காக சக்கர நாற்காலி வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 2700 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 35.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கு உரிமையை செலுத்தி வருகின்றனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 223,306 வாக்காளர்கள். இதில் 107,285 பேர் ஆண்களும் 116,013 பேர் பெண்களும் 8 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இடைத்தேர்தலில் மொத்தம் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 37.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படைக்கான புதிய கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் நவீன கிரேன் உள்ளிட்ட வசதிகளையும் தொடங்கி வைத்து பேசினார். இந்த கப்பல் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் கடற்படை கப்பல்கள் நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தொய்வின்றி பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதுடன் உலக அளவில் போட்டியிடும் வகையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமன்றி நட்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கானா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு வர்த்தகம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பின்னர் கோட் டிவார் செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் இறுதியாக எத்தியோப்பியா செல்லும் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு விமான நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்த பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா கூட்டத்தில் பேசிய இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் உறுப்பினர் திரு சி பி ஜோஷி இத்தகைய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமே வளர்ச்சிப்

0: மக்களுக்கு நிதி உதவி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா நிதி உதவி அளித்து வருவதையும் திரு சி பி ஜோஷி சுட்டிக்காட்டினார். குழுவின் மற்றொரு உறுப்பினரான திரு பன்ஷிலால் குர்ஜர் பேசும்போது ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு வலியுறுத்தினார். இந்தியா தான் செலுத்த வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு நேரில் வர இயலாத கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொடக்கநிலை சுகாதார சேவைகளை வழங்குவதில் இ சஞ்சீவினி திட்டம் உலகின் மிகப்பெரிய தொலை மருத்துவ சேவையாக உருவெடுத்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் 57% அதிகமானோர் பெண்கள் என்றும், மூத்த குடிமக்கள் 16.25% பேர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மேம்பட்ட சேவையை வழங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு போலா டினுபு உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தின் பாகங்கள் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இப்கோடா கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 86. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் பிரபுக்கள் சபை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் எகிப்தின் யூசுப் மரியம் இணையை வென்றது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள், பெண்கள் மற்றும் புதிய தொழில் முனைவோர் தங்களுக்கென ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் நல்ல தொழில் யோசனை இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆனால் தொழிலை தொடங்குவதற்கு தேவையான முதலீடு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு உதவும் வகையில் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான முயற்சிகளில் ஒன்றுதான் தொடக்க நிறுவனங்களுக்கான நிதி ஆதரவு திட்டம், அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். FFS என்றால் என்ன? FFS என்பது அரசு நேரடியாக ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கும் பணம் கொடுக்கும் திட்டம் அல்ல. அதன் செயல்முறை கொஞ்சம் வித்தியாசமானது. அரசு உருவாக்கிய ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலம் தகுதி பெற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், அதாவது AIF முதலீட்டு நிதி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. அந்த நிதி நிறுவனங்கள் பின்னர் புதுமையான மற்றும் வளர்ச்சி வாய்ப்புள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்கின்றன. அதாவது அரசு தொடர்ந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதைத் தொடர்ந்து முதலீட்டு நிதி நிறுவனங்கள், அதைத் தொடர்ந்து ஸ்டார்ட் அப்ஸ் என்ற முறையில் இந்த நிதி ஆதரவு செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் இந்தியாவில் புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாகவும் அவை வளரவும் தேவையான முதலீட்டை அதிகரிப்பதாகும். குறிப்பாக புதுமையான தொழில்நுட்பம், புதிய தயாரிப்புகள், புதிய சேவைகள் மற்றும் அதிக வளர்ச்சி வாய்ப்புள்ள தொழில்களுக்கு முதலீட்டு வாய்ப்பை ஏற்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் என சொல்லப்படும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் இந்தியாவில் மேலும் வலுப்பெறுகிறது. இந்த திட்டம் புதிய தொழில் யோசனையுடன் ஸ்டார்ட் அப் தொடங்க விரும்புபவர்கள், ஏற்கனவே ஸ்டார்ட் அப் தொடங்கி வளர்ச்சிக்கான முதலீட்டை தேடுபவர்கள் போன்றவர்களுக்கு இது மறைமுகமாக பயனளிக்கக்கூடியது. ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். FFS என்பது பொதுமக்கள் நேரடியாக விண்ணப்பித்து அரசு மானியம் பெறும் திட்டம் அல்ல. மாறாக FFS என்பது ஆதரவு பெறும் முதலீட்டு நிறுவனங்கள் தங்களுடைய முதலீட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தேர்வு செய்து முதலீடு செய்கின்றன. எனவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுடைய பிசினஸ் பிளான், பிசினஸ் மாடல், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபினான்சியல் பிளான், குரோத் பொட்டன்சியல் போன்றவற்றை வலுவாக தயாரித்து முதலீட்டாளர்களை அணுகுவது முக்கியம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இதனால் என்ன பயன்? முதலாவது, முதலீடு கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இரண்டாவது, ஒரு ஸ்டார்ட் அப் வளர்வதற்கு தேவையான ஈக்விட்டி ஃபண்டிங் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. மூன்றாவது, முதலீட்டாளர்களின் அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலும் கிடைக்கலாம். நான்காவது, ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் வளரும் போது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதன் மூலம் தொழில் முனைவோர் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உதவுகிறது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம், ஒரு இளம் தொழில் முனைவோர் விவசாயிகளுக்கு உதவும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடம் சிறந்த தொழில் யோசனை இருக்கிறது, ஆனால் அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு அதிக முதலீடு தேவைப்படுகிறது. அவர் தகுதி பெற்ற முதலீட்டு நிதி நிறுவனங்களை அணுகுகிறார். அந்த முதலீட்டு நிறுவனம் அவருடைய தொழில் திட்டம், சந்தை வாய்ப்பு, வருமான வாய்ப்பு மற்றும் வளர்ச்சி திறன் ஆகியவற்றை மதிப்பீடு செய்து முதலீடு செய்ய முடிவு செய்யலாம். இந்த முதலீட்டு சூழலை உருவாக்குவதில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முடிவாக, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் FFS என்பது இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சூழலை வலுப்படுத்தும் ஒரு மிக முக்கியமான நிதி முயற்சியாகும். இது அரசு நேரடியாக ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கும் பணம் வழங்கும் திட்டம் அல்ல. மாறாக முதலீட்டு நிதி நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு வழங்கி அதன் மூலம் தகுதி வாய்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீடு கிடைக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. இன்றைய இளைஞர்களிடம் திறமையும் புதிய யோசனைகளும் அதிகமாக உள்ளன. சரியான யோசனை, திட்டமிடல், திறமை, சந்தை புரிதல் மற்றும் நிதி ஆதரவு ஆகியவை இணைந்தால் ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் கூட பெரிய நிறுவனமாக வளர முடியும். வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் நாம் மாற வேண்டும் என்பதே இன்றைய தொழில் முனைவோருக்கான மிக முக்கியமான செய்தியாகும்.

கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மெல்லிசை பாடல்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: கேட்ட பாடலின் படம் தடுக்கன். பாடியவர்கள் உதித் நாராயண், அல்கை அத்மிக். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடல் கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

கேட்ட பாடலின் படம் ஃப்ரெண்ட்ஸ். பாடியவர்கள் ஸ்ரீகுமார், சந்திரசேகர். இது மலையாள மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் தாஜ்மஹால். இது தெலுங்கு மொழி திரைப்படம். நிலையத்தில் நேரம் 1:34. உங்கள் ஊட்டியம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். இனி தொடர்ந்து ஒரு ஹிந்தி மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டியம் 101.8.

கேட்ட பாடலின் படம் சந்து. இது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை

0: இதற்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முன்னதாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். மதுராந்தகத்தில் பதற்றமான மேல்வளம் பேட்டை வாக்குச்சாவடியை இன்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு வீரப்பன் 285 வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக கூறினார். வாக்குப்பதிவு எவ்வித புகார்களும் இன்றி அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு போலிங் அமைதியா ஆரம்பிச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 285 வாக்குச்சாவடிகளையும் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கு. நேரடியா நம்ம சிஓ ஆபீஸ்லயும் கமிஷன்லயும் பார்க்கலாம். வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சாமியானா போட்டிருக்கோம். தண்ணி வசதி ஏற்படுத்திருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். கள்ளபிரான்புரம் மட்டும் ஒரு பூத் மட்டும் நம்ம ஆல் உமன் போலிங் ஸ்டேஷன் சொல்லி நம்ம
0: மதுராந்தகத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 27 பேர் களத்தில் உள்ளனர். தாராபுரத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 22 பேர் களத்தில் உள்ள நிலையில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண் பார்வையாளர்களும் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொளிஞ்சாவடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறும் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் மணிஷ் நாரணவாரே இன்று நேரில் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிஷ் நாரணவரே அவர்கள் தாராபுரம் கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள்.
3: வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: இந்த தேர்தலுடன் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் நண்பகல் 1 மணி நிலவரப்படி 56.27% வாக்குகளும் மேற்கு வங்கம் மாநிலம் ரெஜிநகரில் 56.43% வாக்குகளும் நந்திகிராமில் 60.32% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அசாம் மாநிலம் நஹோன் மக்களவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பகல் 1 மணி நிலவரப்படி 56.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும். நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், ஒவ்வொரு மொழியும் இன்றியமையாதது என்றும் தேசத்தின் கலாச்சாரத்திற்கு அவை அளப்பரிய பங்காற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அறிவியல், இலக்கியம், தத்துவம் போன்ற பிரிவுகளில் சமஸ்கிருதம் சிறப்பிடம் பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமஸ்கிருத மொழியை மேம்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு செயல் திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாட்டின் கடல்சார் ஆற்றலை மேம்படுத்தி பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த வலிமையான கடல்சார் சூழலின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் போர் கப்பல்களுக்கு எரிபொருள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் ஆதரவு கப்பல்களை இன்று அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர், இதன் மூலம் நாட்டின் கடல்சார் கட்டமைப்பு திறன் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். சூர்யா எனப்படும் கடல்சார் ஆதரவு கப்பல் ஒன்று இந்திய கடற்படையின் திறனையும் செயல்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உரிய நேரத்தில் விநியோகம், உற்பத்தி திறன், உள்நாட்டு வடிவமைப்பு, விநியோக சங்கிகளை வலுப்படுத்துவது, திறன்மிகு மனித சக்தி, திறன் விரிவாக்கம், போட்டித்திறன் ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். புதிய கடல்வழி பாதை மற்றும் பிரம்மாண்ட நவீன எடைத்தூக்கி கிரெயின் பெரிய அளவிலான கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள வழிகோலுவதாக அவர் குறிப்பிட்டார். நம் தேசத்தின் கப்பல் கட்டுமான பணிகளிலும் பாதுகாப்பு தேவைகளிலும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டமைப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக நம் தேசத்தை உருவாக்கும் வகையில் சுயசார்பு நடவடிக்கைகளும் வளமிகு பொருளாதார முன்னெடுப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகம் கட்டமைப்பு தளம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கு எடுத்துக்காட்டாக கேரள மாநிலத்தின் விழிங்கம் சர்வதேச துறைமுகம் நாட்டின் முக்கிய கடல்சார் நுழைவாயிலாக உருவெடுத்துள்ளது. 20 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த துறைமுகம் உலகளாவிய மிகப்பெரிய சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறனை பெற்றுள்ளது. 2025 ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த துறைமுகத்தை திறந்து வைத்த நிலையில் ஓராண்டிற்குள் 10 லட்சம் TEU அலகுகள் கையாளப்பட்டு உலகளாவிய கப்பல் பரிவர்த்தனை மையமாக இது மேம்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இத்துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகள் தொடங்கப்பட்ட நிலையில் உலகின் மிக சிறந்த இணைப்பு மற்றும் நேரடி மையமாக உருவெடுத்து வர்த்தகம் வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சியில் இன்றியமையா பங்காற்றி வருகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கி மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய பட்டியலில் முன்பிருந்த 266 பணிகள் 41% விரிவுபடுத்தப்பட்டு நீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த பணிகள், காலநிலை சிறப்பு பணிகள், பேரிடர் தயார் நிலையின் கீழ் புதிய பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கிராம சபைகளின் அங்கீகாரம் பெற்று கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த புதிய பட்டியல் வகுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரத பயணத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், உள்ளடக்கிய வளர்ச்சி, காலநிலை சவால்களை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றை கையாளும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விரைவாக நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக துறை அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ரொக்க விலையில் உரங்கள் விதைகள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை விவசாயிகள் சாகுபடி பரப்பு நில ஆவணங்களின் அடிப்படையில் ரொக்கம் கொடுத்து நேரடியாக பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இல்லாத விவசாயிகள் உறுப்பினராக இணைந்து ரொக்கம் கொடுத்து நேரடியாக உரங்களை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகை வரும் 11ஆம் தேதி தொடங்குகிறது. விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறுகிறார்.
2: இந்த ஆண்டு வந்து இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பக்தர்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும், பக்தர்கள் வசதிக்காக எந்த ஏற்பாடுகள் பண்ணணும், அனைத்து துறை அதிகாரிகளோடு இன்றைக்கு நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விழாவை வந்து அனைவரும் பாதுகாப்பான முறையில் வந்து நடத்துவதற்கும் இறைவனை தரிசித்து செல்வதற்கும் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அதை பற்றி தான் இன்னைக்கு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இடம், பக்தர்கள் வரக்கூடிய இடம், அந்த இடங்கள்லாம் நம்ம பார்வையிட்டு இருக்கோம்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் காலநிலை நீதிக்கான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி சமீனா இன்று துவக்கி வைத்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் 2வது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை ராஞ்சியில் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி.

0: India's Digital Healthcare Initiative. World Bank raises India's GDP growth projection by 0.5% to 7.1% for the current fiscal. And India to take on West Indies in the first T20 match at Lucknow this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நிலையத்தின் நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
5: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளறின மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்கு

0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
1: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவமலர்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் அனிதா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் KS ஸ்ரீதேவி.
4: வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 உலக மனநல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சோ இந்த மனநல தினம் நம்ம எதற்காக கடைபிடிக்கிறோம், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி வந்து உடனடியா மருத்துவரை அணுகணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து அதை பத்தி ஷேர் பண்றதுக்காக மனநல மருத்துவர் டாக்டர் அனிதா அவங்க நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம் மேம், என் பேர் டாக்டர் அனிதா. நான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மனநல நிபுணரா.
4: சோ இப்ப இந்த உலக மனநல தினம் இது எதனால முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது?
5: இது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஏன்னா உடல் நலத்தை போலவே நம்மளுக்கு மனநலமும் ரொம்ப முக்கியமானது. மனநல பிரச்சனைகளை குறித்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஸ்டிக்மாவை குறைக்கிறதுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
4: சோ இப்ப இந்த வருஷத்தோட தீம், இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே கூட தீம் பத்தி சொல்லுங்க.
5: இந்த ஆண்டின் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேயோட தீம் வந்து லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஹர்ட் ரியல் வாய்ஸஸ் ரியல் சேஞ்சஸ். அதாவது சைக்காட்ரிக் இல்னஸ், அதாவது மனநல நோயை டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுடைய குரலையும் அவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம கேட்டு அதிலிருந்து ஒரு உண்மையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான்.
4: சோ இப்ப இந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன?
5: ஒருவர் மனநல பிரச்சனையை வந்து அனுபவிச்சிருக்கலாம், அது கூட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி ரெக்கவரியும் ஆயிருக்கலாம். சோ அந்த நேரத்துல அவங்க சந்தித்த அனுபவங்கள் வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட அறிவை உண்டாக்குது. சோ அந்த அறிவை வந்து நம்ம கேட்கும் போது, அந்த வேல்யூபிள் இன்சைட்டை கேட்கும் போது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் போது, அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பலனா இருக்கு.
4: இப்ப மனநல பிரச்சனை உள்ளவங்க பொதுவாக ஒரு டாக்டர் அணுகறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தடையா இருக்கும்?
5: இது ஒரு கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய விஷயம். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து நோயை விட வந்து பாத்தா அந்த ஸ்டிக்மாவும் பயம் தான் ரொம்ப தடையா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைக்காட்ரி டாக்டரை பாக்கினாலோ இல்ல சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல் ரீச் அவுட் பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பயத்தினாலே நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க டிலே பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும் போது ஒரு பேஷண்ட் கிட்ட கேக்குறேன், ஏன் இத்தனை வருஷம் லேட் ஆகுடா, கிட்டத்தட்ட ஒரு 10 கழிச்சு ஒரு பேஷண்ட் வராங்க. அதுக்கு ஒரு காரணம், இல்ல மேம் இப்ப என்ன நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, அதனால நானே வீட்டுல வந்து மருந்துகள் போட்டேன், நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்ம லேட்டா வந்து அப்ரோச் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் கேப்பும் இருக்கும், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
4: சோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம போகணும்.
5: கண்டிப்பா மேம், கண்டிப்பா.
4: இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து நம்ம நேரடியா மனநல டாக்டர் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு சிக்கலாவே இருக்குது. அவங்க வந்து நம்ம மேல அது ஒரு கோவப்படுறாங்க, அது நம்ம எப்படி அவங்களை கூட்டிட்டு போறோம்?
5: எப்படின்னா, இப்ப நம்ம டயபெட்டிக் டாக்டரை வந்து பாக்க மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் கேர் ஒரு இயல்பான ஒரு சேவை மாதிரிதான். சோ நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம ஹெல்ப் கேட்கும் போது எதுக்குமே நம்ம தயங்க கூடாது. ஓகே, நம்மளுக்கு ஒரு மைண்ட் டிஸ்டர்பா இருக்கா, ஓகே, ஒரு சாதாரண டாக்டரை பாக்குற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நம்ம மெடிக்கேஷன்ஸ் எழுதி கொடுக்க போறதுல, ஜஸ்ட் ஒரு பிரீஃப் கவுன்சிலிங் கொடுத்தாலே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ இல்ல டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த மாதிரி நம்ம ரீச் அவுட் பண்றதுல நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா கண்டிப்பா இருக்க வேண்டும் மேம்.
4: ஓகே,
3: இன்றைய நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் குறித்து நேர்முகம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பாடலை கேட்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: ஸோ இப்போ மனநோயின் அறிகுறிகள் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எனக்கு நான் மென்டலி நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்?
2: நிறைய மண்நோய்கள் பற்றி இருக்கிறது, பட் முக்கியமான மண்நோய்கள்லாம் நம்ம நேரடியாவே நம்ம பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையில நம்ம பக்கத்து வீட்லயோ நம்ம வீட்லயோ நிறைய பேருக்கு பிரச்சனை, நம்மளுக்கே சில தடவை வந்து அந்த குறிப்புகள்லாம் இருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது டிப்ரெஷன் ரொம்பவே வந்து காமன் ஆனது. ஸோ அந்த நேரத்துல ரொம்ப கவலையா இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, புலம்பல் அதிகமா இருக்கும், எனக்கு யாருமே இல்லை, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை. போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷனோட சிவியரிட்டி அதிகமா இருக்கும் போது பேசாம நான் வந்து எங்காவது போயிடலாமா, தனிப்பட்ட முறையில எங்காவது வந்து போய் உட்காந்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது கூட இருக்கும். சோ வீட்டு பிரச்சனைகளை பத்தி யோசிப்பாங்க, கடன் பிரச்சனைகளை பத்தி யோசிக்கலாம், இல்லனா வந்து குழந்தைக்கு ஏதாவது உடம்பு செய்யாம

0: இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது பினான்சியல் லாஸ் ஏதாவது இருக்கா, அதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு தூக்கம் இல்லாமல் கடைசியில என்ன ஆவாங்கன்னா தற்கொலை எண்ணங்களுக்குள்ள போவாங்க. சோ அதை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம்னா தற்கொலை முயற்சி செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது மோஸ்ட் காமன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டர் சொல்லுவாங்க, அதாவது மனப்பதட்ட நோய். பதட்டமாவே இருப்பாங்க, ரிலாக்ஸ்டா உட்கார முடியாது, அடிக்கடி வந்து கோவப்படுவாங்க. சின்ன விஷயத்துக்கும் குழந்தைங்க மேல கோவப்படுறது, இல்ல வைஃப் மேல கோவப்படுறது, இல்ல வைஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறது, ஒர்க்ல இம்பேர்மெண்ட் எல்லாமே இருக்கும். மூன்றாவது வந்து சைக்கோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரிசோபீனியா ஒரு மன சிதைவு நோய். நம்ம நிறைய பேர் ரோட்ல பாத்துருக்கோம்ல, தானா பேசுறது, தானா சிரிக்கிறது. சோ அவங்களோட வந்து அறிகுறிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். சோஷியல் வித்ட்ராவல், செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டாங்க, குடும்பத்தில இருந்து வெளியில வந்திருப்பாங்க. சோ நம்ம பார்க்கும் போது என்ன யோசிப்போம்னா இதெல்லாம் தீராத வியாதின்னு யோசிப்போம், அப்படி கிடையாது. கரெக்டான டைம்ல அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் இருக்கு மேம்.
1: இப்ப நீங்க சொன்ன அறிகுறி எல்லாமே நார்மலா ஒரு 95% பீப்புள் எல்லாம் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான். நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத நடந்துருச்சுன்னா அதையே நம்ம திரும்ப திரும்ப போட்டு உழட்டுறது, இதுவும் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போயிரும்.
0: நம்ம எப்படின்னா நம்ம யூஸ்வலா நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையில எழுந்ததுக்கு அப்புறம் நைட் வரைக்குமே நம்மளுக்கு கவலை என்பது எல்லாருக்குமே இருக்குதான். அடுத்த நாள் என்ன செய்ய போறோம், இந்த பிரச்சனை எப்படி நம்ம மீண்டு வர போறோம்னு இருக்கும். பட் ஆனா இதே பிரச்சனை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கு, இதனால வேலைக்கு போக முடியல, வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பசங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஆனா ஸ்கூலுக்கு போக முடியல, ஸ்கூல் ரெஃப்யூஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணணும் மேம்.
1: ஓகே, இது ப்ரொலாங்கா போகும்போது தான் நம்ம வந்து
0: கண்டிப்பா ப்ரொலாங்கா போகும்போது அதோட சிவியாரிட்டி குறைக்கிறதுக்காக நம்ம உடனே பாக்குறது மிகவும் முக்கியம்.
1: ஓகேங்க, எப்ப வந்து ஒருத்தர் வந்து மனநல நிபுணரை வந்து அணுகணும்?
0: மேற்குறிப்பிட்ட ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் போது தொடர்ந்து இம்பேர்மெண்ட் இருக்கு, ரொம்பவே வந்து சோஷியல் வித்ரவல், முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப வீட்டை விட்டே வெளியில வர மாட்டேங்கிறாங்க, டிவி பார்க்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் போய் படுத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இம்பேர்மெண்ட் காஸ் பண்ணும் போது கண்டிப்பா வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது முக்கியம்.
1: மனநலம் பாதிக்கப்பட்ட அவங்க குடும்பத்தினர் அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவரை எப்படி வந்து கைட் பண்ணலாம்,
0: இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சைக்காட்ரிக் இல்லஸ்ல அந்த பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறத விட அவங்க ஃபேமிலி வந்து பேர்டன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபீவர்னா நம்மளோட அது விடுறது, பட் ஆனா இது சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்கும் போது கண்டிப்பா வந்து அவங்க ஃபேமிலியில அந்த பேர்டன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். நீ ஏன் இப்படி செய்யற, நீ சும்மாதான் இப்படி பண்ற, நீ தைரியமா இரு, எல்லாருக்கும் இல்லையா அந்த பிரச்சனை, உனக்கு மட்டுமா இருக்கு அந்த பிரச்சனை, இது அசால்ட்டா விட, நீயே தான் பெருசா எடுத்துக்கிற, தலை மேல பாரத்தை போட்டுக்கிற அப்படின்னு சொல்லாம, குறை சொல்லாமல் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டு அதுக்குரிய வந்து ஹெல்ப் நம்ம சீக் பண்ணலாம். சப்போர்ட்டிவான நம்ம வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உன் கூட இருக்கேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கிட்ட கேளு, நான் செய்யறேன், உங்கள்கிட்ட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோமா கூட்டிட்டு போறேன், அந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அது ரொம்பவே முக்கியமானது மேம்.
1: சோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, அவங்க பேச விடணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா அது பேசி நம்ம கேட்கறது ரொம்பவே முக்கியமானது.
1: சோ இப்ப இதுக்குன்னு ஏதாவது ஹெல்ப் லைன் நம்பர்
0: கண்டிப்பா இருக்கு மேம். ஏன்னா வந்து இந்தியால வந்து ஸ்டேட் மென்டல் ஹெல்த் லைன் நம்பர் டெலிமனாஸ்ன்னு சொல்லுவாங்க, 144-16 இந்த நம்பர். இந்த நம்பர் வந்து 24/7 வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும், ஒரு இலவச ஒரு ஃப்ரீ ஹெல்ப் லைன் நம்பர். இது யார் வேணா வந்து எடுத்துக்கலாம். மனநோய் சிவியாரிட்டியை பொறுத்து தான் நம்ம கூப்பிடணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், யாரோ ஒருத்தங்க திட்டாங்க வேலையில் அப்படின்னா அதுலேருந்து விடு பண்ணா கூட அவங்களுக்கு கால் பண்ணும்போது ஒரு ப்ரீஃபான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஒரு 5-10 minutes கவுன்சிலிங் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன டாக்டரை பார்க்கணும், எங்க போய் பார்க்க வேண்டும், இந்த ஆலோசனை எல்லாமே அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க மேம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் குறித்து நேர்முகம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து யூத் படத்திற்காக ஒரு பாடல்.

0: கேவலம். பாடலை கேட்டோம், மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: இந்த அடிக்ஷன், ஒரு சில பேர் இந்த ட்ரக் அடிக்ஷன் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு கம்மி பண்ணுங்களா?
2: கண்டிப்பா இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து அடிக்ஷனுக்கும் மென்டல் ஹெல்த் இல்னஸ்க்குமே ஒரு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம நான் சொன்ன மாதிரி மனப்பதட்ட நோய், டிப்ரெஷன்லாம் இருக்கும் போது அவங்க யார்கிட்டயும் பேச முடியல, யார்கிட்டயும் வந்து தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னைத்தானே வந்து கோப் அப் பண்றதுக்காக இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், இந்த டொபாக்கோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முன்னாடி வந்து ஒரு 10 சிகரெட் எடுத்துட்டு இருந்தவங்க இந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக வந்து 15-20 அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய அடோலசன்ட் ஏஜ் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் 10-19 இயர்ஸ் உள்ள பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நம்ம ஏதாவது வந்து ட்ரை பண்ணணும், புதுசா ஏதாவது வந்து பாக்கணும், அவுட் ஆஃப் வந்து அதனுடைய பவுண்டரிஸை விட ஃப்ரெண்ட்ஸோட பியர் பிரஷர், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஒரு பியர் பிரஷர்னால கூட இந்த அடிக்ஷன் வந்து இன்வால்வ் பண்ணும். ஸோ நம்ம அடிக்ஷன், அதாவது போதை பொருளுக்கு அடிக்ஷனை வந்து நம்ம தனியா பார்க்காம அது கூட ஏதாவது வந்து மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் ஏதாவது அசோசியேஷனா ஏதாவது இருக்கான்னு நம்ம கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணணும் மேம்.
1: பிஹேவியரல் அடிக்ஷன் சொல்லி சொல்றாங்க, ஏதாவது ஒரு பொருளை நான் திரும்ப திரும்ப வாங்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம்?
2: இப்ப இது ரொம்பவே வந்து காமனா இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான். நம்ம ஏன்னா இப்ப நம்ம டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, நம்ம வந்து ஏ வேர்ல்ட்ல இருக்கும் போது இந்த பிஹேவியல் அடிக்ஷன் ரொம்பவே நிறைய பேருக்கு அந்த டிசார்டர்ஸா இருக்கு. எப்படின்னா பிஹேவியல் அடிக்ஷனா, இப்ப நம்ம முன்னாடிலாம் அடிக்ஷன்னா வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படின்னா ஒரு போதை பொருள் தான் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா மது போதையை நம்ம காமனா சொல்லுவோம், ஏன்னா அதுதான் நம்ம ஈஸியா அவைலபிளா இருக்கு. அதே தவிர வந்து ஒரு செயலை வந்து ரிப்பீட்டடாவும் ஒரு கம்பல்சிவா இதை நான் பண்ணியே ஆகணும்னு ஒரு வரும்போது அது ஒரு டிசார்டரா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பல்சிவ் ஆன்லைன் ஷாப்பிங், ஒரு 10 மணி நேரம் வந்து கண்டினியூஸா பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்ல என்னெல்லாம் வந்திருக்கு, புதுசா வந்திருக்குன்னு கார்ட்ல ஆட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அதை செக் அவுட் பண்றது, என்னெல்லாம் வாங்கலாம், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் டெய்லியுமே நிறைய பேர் வந்து வாங்குறது, இது பேர் தான் கம்பல்சிவ் ஆன்லைன் ஷாப்பிங். கேம்பிளிங் டிசார்டர், சூதாட்டம் பண்றது, ஒன்னு லாஸ் நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கலாம், பட் ஆனாலும் வந்து மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள வந்து பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வருது, ஒரு டிசார்டர் மாதிரி லெவலுக்கு போகுது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அடிக்ஷன், சோசியல் மீடியா யாரோ ஒருத்தங்க போஸ்ட் பண்றதுக்கு வந்து நம்ம கமெண்ட் சொல்றது, அவங்க ஏதாவது திருப்பி போஸ்ட் பண்ணாலும் கண்டினியூஸா அந்த ஆன்லைன்ல வந்து இது பண்றது, இன்டர்நெட் கேமிங் டிசார்டர்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து

0: டுவெல் ஹவர்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் உள்ள பையன் வந்து கண்டினியூஸா போன் விளையாடி இருக்கான். அவன் கையிலேருந்து ஒரு பொருளை எடுத்தாலும் ரொம்ப இரிட்டபிள் ஆகுறான். அம்மா அப்பாவை அடிக்கிற நிலைமைக்கு வந்து போயிடுது. லாஸ்ட்லி வந்து பான் அடிக்ஷன் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து அடிக்டிவ் டிசார்டர் தான் நம்ம பிஹேவியர் அடிக்ஷன் சொல்லுவோம். பட் இதுக்குமே கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. கவுன்சிலிங் கொடுக்கலாம் பிரீஃபா, இல்லைன்னா சில மெடிக்கேஷன்ஸும் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்.
1: சோ இப்ப இந்த மென்டல் ஹெல்த் பத்தி இன்னும் மக்களுக்கு வந்து ஸ்டிக்மா இருக்குதுங்களா?
0: கண்டிப்பா இருக்கு மேம். ஏன்னா இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. லைக் வந்து ஒருவர் ஜிஹெச்ல போய் அப்ரோச் பண்ணவும், பிஹெச்சி லெவல்ல வந்து எல்லா சைக்காட்ரிக் டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிளேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா, முக்கியமா வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து வெவ்வேறு இடத்துக்கு வந்து போகாம அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரீச் அவுட் பண்றதுக்காக தான் இருக்காங்க. சோ ஒரு சாதாரணமா வந்து ஒரு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனை பாக்குற மாதிரி உள்ள டாக்டர் மாதிரி, சோ சைக்காட்ரிக் டாக்டரையும் வந்து கண்டிப்பா அவங்க தான் அணுகணும். சின்ன விஷயம் இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப நாள் கழிச்சு போகாம சீக்கிரமாக வந்து போகணும்னு தான் இருக்கு. இந்த ஸ்டிக்மா வந்து இன்னைக்கு மட்டுமே கிடையாது. இப்பயும் சொல்லுவாங்க, பைத்திய டாக்டர் பார்க்க போனீங்களா, இல்ல வந்து அவங்களை கன்சல்ட் பண்ணீங்களா, அந்த வழியாவே போனாலே வந்து இனியே அந்த பக்கம் போன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சாதாரண விஷயத்துக்காக தான் வருவாங்க. பட் அது இல்லாம வந்து இப்போ ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும், இப்ப வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தாலும் மெரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க, ஃபேமிலி கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. இப்ப குழந்தைங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. லைக் வந்து வீட்டுல சட்டன் கோவப்படுவாங்க, ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க, சின்ன விஷயம் வந்து கேட்டா கூட வந்து குடுக்கலனா கூட சண்டை போட்டு உடைக்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல அந்த குழந்தைங்களே கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன பிரீஃப் கவுன்சிலிங் வந்து எடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இதா வாய்ப்பா இருக்கு. ஏன்னா இப்ப குழந்தைங்க கிட்ட நிறைய வந்து மனநோய்கள் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள், சைல்டுஹுட் டிப்ரெஷன் ரொம்ப காமனா இருக்கு, சைல்டுஹுட் சைக்கோசிஸ் ரொம்ப காமனா இருக்கு, வீட்டுல நிறைய பிரச்சனைகள் அந்த குழந்தை பார்க்கும் போது, ஸ்கூல்லயும் வந்து நிறைய ஸ்டிக்மா இருக்க மாதிரி இருக்கு. நீ படிக்க மாட்டேங்கிற, நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சில ஸ்கூல்ல சொல்றாங்க, நீ ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டைம்ல அந்த குழந்தை வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல, மத்தவங்க மாதிரி படிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா ஒரு டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே அந்த குழந்தைய வந்து நம்ம மனநல நோய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா ஏதாவது இந்த காலத்திலேயே நம்ம சொல்லிடுவாங்களோ, குழந்தை ஏதாவது லேபிள் பண்ணிருவாங்களோ அப்படின்னு இல்லாம இப்ப நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஆனாலுமே அந்த ஸ்டிக்மா வந்து இப்பயும் வந்து பரவலா இருக்கு மேம்.
1: பொதுமக்களுக்கு உங்களோட மெசேஜ் என்னங்க?
0: இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, சோ மனநோயை வந்து ஒரு பெரிய நோயா வந்து எடுத்துக்காம எல்லா பிரைமரி வந்து நோய் மாதிரியும் இதுமே ஒரு கன்சிடர் பண்ணிட்டு சோ நம்ம ரீச் அவுட் பண்றதுக்கு பாக்கணும். சோ இதை பத்தி பேசுவதற்கோ இல்ல இதை பற்றி வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கோ அது ஒரு பலவீனம் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். நம்மளே பேசல, படிச்சவங்களே நம்ம பேசலன்னா நிறைய வில்லேஜுக்கு வந்து யாருமே வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து வெளியே வரமாட்டாங்க. சோ இதை பத்தி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சூசைட் ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹார்ம்ஃபுல்லான பிஹேவியர் ப்ரிவென்ட் பண்ணலாம். சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் அடலசன்ல ரொம்பவே காமனா இருக்கு. சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் 10 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, 12 வயசுல அந்த குழந்தைங்க எல்லாம் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் இருக்கு. சோ இதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ், அதோட ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து அந்த பசங்களால விடப்பட முடியும். சோ இது ஒரு பலவீனம் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரென்த் தான். சோ அதே போல இந்த தீம் பேஸ் பண்ணி என்னெல்லாம் மனநோய் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க குரலையும் அவங்களோட அனுபவத்தையும் கேட்டு அடுத்து வரக்கூடிய மென்டல் ஹெல்த் பாலிசியை டிசைன் பண்ணக்கூடிய டெசிஷன் மேக்கிங்ல அவங்களோட குரலையை கேட்டு அவங்களோட அனுபவத்தை நம்ம இம்பேர் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்.
1: ஓகேங்க. சோ இவ்வளவு நேரமா மனநலம் குறித்து நிறைய முக்கியமான தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் அனிதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே எஸ் ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி கே எஸ் ஸ்ரீதேவி.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
1: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

அதிகரித்திருந்தது. அதிகள வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நாமக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடி மின்னலுடன் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மழை துரல் விழும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும்.

நிலையத்தில் நேரம் சரியாக 3 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நேயர்களே, இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு சொல் திரை இசை ஏதாவது ஒரு சொல்லை மையமாக வைத்து அந்த சொல்லில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களை எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களெல்லாம் நம்ம உங்களோடு சேர்ந்து ஜாலியாக கேட்டு ரசிக்கலாம். ஒரு சொல் திரை இசை பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட், உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம். நேர்களே, இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெறப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. நானே சொல்லிடுறேங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியிலிருந்து ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இவர் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவள். அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அதில் வரக்கூடிய பாடல்களையெல்லாம் அழகாக தேர்வு செஞ்சு நம்மளுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களெல்லாம் தான் இன்றைக்கி நீங்கள் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஜாலியாக கேட்டு ரசிக்க போகிறீங்க.

சங்கொலி இடையோ அசைந்திடும் திங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணி.

நட்சத்திரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடலை தான் நம்ம இப்போ ஜாலியாக கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:07 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 ஒரு சொல் தரி இசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சொல் தரி இசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வரப்போகுது.

0: நீ ஒரு மகாராணி அப்படின்ற படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:12 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுதி அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமஹிட்டு.
1: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுங்க, உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 @ OTFM 101.8.

உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் தாங்க அது. 3:17 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரைசை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரைசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்தனுப்பின பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: பச்சை விளக்கு படத்திற்காக பி சுசீலாவோட வாய்ஸில் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:22 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தரிசையை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் இதோ. ஜி பூம்பா.
1: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2Kலயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள், இமைஜாலங்கள், சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: பார் மகளே பார் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் கேட்ட பாடல் அது. நேரம் 3:29. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சொல் திரையிசை. நேயர்களே, இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு

0: டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் சர்வர் சுந்தரம் படத்திற்காக ஒழித்த பாடல் அது. நேரம் 3:34. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சொல் திரை இசை.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமோட வாய்ஸில் பேரும் புகழும் படத்துலேருந்து தான் அப்படியே பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:40 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்தனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

அங்காடி தெரு படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:44 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஊட்டி FM 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.

ஹரிஹரன் சாகுல் ஹமீதோட வாய்ஸ்ல நேருக்கு நேர் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:50 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

0: டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில் செல்வம் படத்துலேருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:55 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்தனுப்பின பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவள் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருந்தார். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நம்ம கூட பேசுறதுக்காக இன்றைக்கி அவர் வெயிட்டிங்கில் இருக்கிறார். அவர் கூட பேசிடலாம். அவள் வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டீங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு இன்னும் நிறைய இதே மாதிரி ஒரு சொல் தெரிசை பகுதிக்கு பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: சரிங்க, நீங்களும் ரொம்ப சிறப்பா தொகுத்து வழங்குறீங்க. கேட்டு ரசித்த நண்பர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றிகள்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றிங்க.
0: நேயர்களே, ஒரு சொல் தெரிசை பகுதியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் பாடல்கள் எல்லாம் தொகுத்து அனுப்பினதுக்காக ஊட்டிஎஃப்எம் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களை இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஒரு சொல் தெரிசை பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஏதோ ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வருது. இந்த பாடலோட இன்னைக்கு ஒரு சொல் தெரிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவைக்க அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 4:02.

எதிரும் புதிரும் லிஸ்னஸ், இது நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க சுவாரஸ்யமான விளையாட்டு தான். இப்போ உங்களுக்காக என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம விளையாட போறது சரியா தவறா அப்படின்ற ஒரு ஈஸியான கேம், ரொம்ப ஈஸியான வினாக்களோடு இப்போ விளையாட போறோம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 9344901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம். லிசஸ் நீங்க புதிய நேயரா இருந்தீங்கன்னா 8300019108 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இனி நம்ம விளையாட போறது எதிரும் புதிரும் சரியா தவறா இந்த கேமை தான் விளையாட போறோம். நீங்க விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: லிஸ்னஸ் எல்லாருமே ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேம் ஷோல விளையாடுறதுக்காக. நான் வந்து உங்களுடைய இணைவது நான் உங்களுடைய ஆஷா. இப்போ ஒரு லிஸ்னர் லைன்ல இருக்காங்க, யார் எங்க இருந்து அவர் என்ன ஆன்சர் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? ஓகே, இப்ப நம்ம சரியா தவறால ஃபர்ஸ்ட் வினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே, முதன் முதலில் உலகில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இரும்பு, சரியா தவறா?
1: சரிங்க மேடம்.
0: சரி அப்படின்றீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: நீங்க சொன்ன ஆன்சர் தவறு.
1: அப்ப தங்கங்களா?
0: இல்ல, நெக்ஸ்ட் ஒரு லிஸ்னர் கேட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது மும்பை, சரியா தவறா? அந்த நேர் வந்தாரு என்ன தெரியல, அவருடைய லைன் கட் ஆயிருக்கு. அடுத்த நேற்று கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க சூப்பரா இருக்கோம் மேம், உங்களால பிஸியா இருக்கோம்.
0: அப்படிங்களா? பேரு சொல்லலீங்களே.
2: பேரு ரேவதிங்க.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். நேமட்ல எப்படிங்க இருக்காங்க? ஆமா ஆமாங்க, பேசணுமே. ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து வாங்க, சரிங்களா? ஓகேங்க, நம்ம க்வெஸ்சன் குள்ள போலாம். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது மும்பை, சரியா தவறா? சரிங்களா? சீக்கிரமா சரின்னு
2: சொல்லிட்டீங்க.
0: சரி, அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட கேக்குறேன். கிரிக்கெட் மட்டையை கண்டு

0: அடுத்த நாடு ரஷ்யா. சரியா தவறா? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் மும்பை, அது சரின்னு சொன்னீங்களா, அதுதான் தவறு. சரிங்களா, இது ஓகே. ஏழைகளின் தங்க பசுமம் என்று அழைக்கப்படுவது கீரை. சரியா தவறா? அப்ப என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? ஏழைகளின் தங்க பஷ்பம் என்று அழைக்கப்படுவது கீரை. சரியா தவறா? தவறு சொல்லிட்டீங்க, இப்ப வந்து நான் தவறுன்னு சொல்லிட்டு இது பண்ணதும் நீ வந்து சரின்றீங்களா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணி விளையாண்டீங்க, ஓகேங்க பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். சரி ஓகேங்க, தேங்க்யூ. தொடர்ந்து வாங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: நான் தென் பொன்மடியில இருந்து தேனாமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: இருக்கிற மேடம், ஒரு அரை மணி நேரம் எங்க ஊர்ல மழை பெய்ஞ்சிருங்க, 3 to 3:30.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. அந்த வெயில் கிளைமேட்டுக்கு அதுக்கும் அந்த மழைக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லீங்களா?
1: என்னங்க,
0: வெயில் கிளைமேட்டுக்கு அதுக்கும் இந்த மழை வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்
1: மேடம். ஐயோ ரொம்பவுமே காஞ்சி எல்லாம் ஹீட் ஆயிடுச்சு உடம்பெல்லாம் மழை வந்ததுனால. என்ன, இன்னொரு அரை மணி நேரம் பெய்ஞ்சிருக்கலாம், அதுக்குள்ள போயிருச்சுங்க.
0: அப்படிங்களா, சரி தொடர்ந்து வரும்.
1: கிழக்கு போயிருச்சு பாக்கலாம். இது முதல் அறிகுறி, என்ன அப்படியே தொடர்ந்து வரும்னு நினைச்சுக்கலாங்க.
0: ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அறிகுறி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்துடும்,
1: குளிர்ந்து அப்படியே அப்படியே வருங்கிற ஒரு
0: வந்துடும், கவலைப்படாதீங்க வந்துடும். சரிங்களா?
1: சரிங்க மேடம், சரிங்க மேடம், நன்றி.
0: ஓகே, இப்ப வந்து க்வெஸ்சன், முதன் முதலில் உலகில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இரும்பு.
1: அது தவறுங்க.
0: தவறு. அப்போ எந்த உலகத்தை கண்டு இது யூஸ் பயன்படுத்தாங்க?
1: என்னமோ ஒரு இதுல பயன்படுத்தினாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா இரும்பு இல்லைங்க. இரும்பு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தல,
0: இரும்பு பயன்படுத்தல, ஆனா செம்பு பயன்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது உலோகம் வந்து செம்பு.
1: செம்பு, செம்பு. சரிங்க மேடம்.
0: சரி, கிரிக்கெட் மட்டையை கண்டுபிடித்த நாடு ரஷ்யா. சரியா தவறா?
1: இல்லைங்க, அது இங்கிலாந்து. தவறு. இங்கிலாந்து.
0: டென்னிஸ் விளையாட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க.
0: இந்த டென்னிஸ் என்பது ரஷ்ய மொழி சொல். சரியா தவறா?
1: அது சரின்னு தான் நினைக்கிறேங்க. ரஷ்யா கண்டு வந்தது சொல்லுங்க நினைக்கிறேங்க. தவறுங்களா?
0: அது வந்து பிரெஞ்சு மொழி சொல்.
1: பிரெஞ்சுங்களா? சரி சரிங்க.
0: சரி ஓகே, ரொம்ப சூப்பரா விளையாடுங்க. ஓகே, தேங்க் யூ.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க மேடம். நன்றி நன்றி நன்றி.
0: இனிமே தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: உங்களுடைய 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். இதுல வந்து நம்ம சரியா தவறா இந்த விளையாட்டு தான் விளையாடிருக்கோம். இந்த கேம்ல நீங்களும் கலந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 9344-90-10-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966-7-8-1 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்க புதிய நேரா இருந்தீங்கன்னா 8300-0919-1018 இந்த நம்பர்ல கால் பண்ணி இங்க கூட தொடர்பு கொண்டு ஜாலியா இந்த விளையாட்டுல கலந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நேர் லைன்ல இருக்காங்க, யாரு எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: 1.8
0: ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ
2: கேக்குதுங்களா?
0: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
2: குள்ளக்காப்பலிருந்து சித்ரா மாணிக்கு பேசுறப்பா.
0: ஓகே, கேம் குள்ள போலாமா?
2: போலாம்ப்பா.
0: ஓகே, மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது தூதுவளை, சரியா தவறா?
2: தவறல. சரி சரிப்பா.
0: சரியா? நீங்க சொன்ன ஆன்சர் தவறு. மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது துளசி.
2: துளசியா? சரிப்பா, தவறப்பா.
0: வறண்ட நிலத்தில் காணப்படும் மண் பாலை மண், சரியா தவறா?
2: சரின்னு நினைக்கிறேன்.
0: உலகின் மிகவும் பிரபலமான விளையாட்டு கிரிக்கெட், சரியா தவறா? தவறு. இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தவறு தவறு அப்படின்றீங்க, மாத்தி மாத்தி.
2: இல்ல இல்ல, தவறு தவறுதான்.
0: அப்போ உலகின் பிரபலமான விளையாட்டு எது?
2: இது கால்பந்து. கால்பந்து.
0: சூப்பர், அதுக்கான ஆன்சரே நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப சூப்பர்.
2: பேசியிருந்தேன் அதனால.

0: அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர், ஜாலியா வந்து விளையாண்டீங்க. ஓகே, தேங்க்யூங்க.
1: நன்றிப்பா.
0: இனி அடுத்த ஒரு நேர் கூட இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படையில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சந்திரசேகர்?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம். எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட் எல்லாம்? நம்ம ஊட்டி இல்ல,
0: ஊட்டியில கிளைமேட் எல்லாம் பரவாயில்ல, ரொம்ப ஹீட்டாவும் இல்ல. நேத்தெல்லாம் மழை, இன்னைக்கு கொஞ்சம் மழை காணும். அங்க எப்படி இருக்கு?
2: இங்க நேற்று வேலூர்ல கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சுது, கொஞ்சம் இருந்து அமைச்சு விடுங்க வேலூருக்கும்.
0: ஓகே ஓகே, அனுப்பிடலாம்.
2: ஏன்னா உங்க ஊர்ல நிறைய மழை பெய்யுது இல்ல, அதனால கேக்குறேன்.
0: ஆ சரி சரி, ஓகே அனுப்பிடுறோம். இங்க மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ரொம்பவே குளிர் தான், அதனால அங்க அனுப்பி விட்டா நாங்க சந்தோஷமா இருப்போம்.
2: கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா தான்
0: இருக்கும். ஓகே, கேம் குள்ள போலாம். பாம்பின் விஷம் முதலை மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது, சரியா தவறா? பாம்பின் விஷம் முதலை மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது, சரியா தவறா?
2: முதலை சொல்றீங்களா?
0: ஆமா, பாம்போட விஷம் வந்து முதல மேல எந்த விளைவையும் ஏற்படுத்தாது, சரியா தவறா?
2: என்ன சொல்லுவேன், குடுத்துருவீங்களோன்னு பயமா இருக்கு.
0: ஈஸி ஈஸியான க்வெஸ்சன் கொடுத்துட்டு, சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இதெல்லாம். கரெக்டா சொல்லணும், சந்திரசேகர் கட்டி தான். ஹார்டான க்வெஸ்சன் கூட சந்திரசேகர் கரெக்டான ஆன்சர் பண்ணும்போது, இந்த மாதிரி ஈஸியான கேம் க்வெஸ்சனுக்கெல்லாம் ஈஸியா சொல்லணும் இல்லையா?
2: சரி, நான் ஆண்டவ மேல பாரத்தப்பட்டு சரின்னு சொல்றேன் மேம்.
0: பாம்போட விஷயம் வந்து கீரி மீது தான் எந்த விளையும் ஏற்படுத்தாது. இரட்டை சகோதரி என்று அழைக்கப்படும் கிரகம் வெள்ளி. பூமியின் இரட்டை சகோதரி என்று அழைக்கப்படும் கிரகம் வெள்ளி. வீனஸ்.
2: சரி,
0: நெக்ஸ்ட். பழம் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியாவிற்கு இரண்டாம் இடம், சரியா தவறா? பழம் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியாவிற்கு இரண்டாம் இடம், சரியா தவறா?
2: ரெண்டுமே சேர்த்து கேக்குறீங்களா?
0: ஆமா, பழம் மற்றும் காய்கறி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் உற்பத்தியில இந்தியாவுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் அம்மா, அது சரியா தவறா?
2: ஆமா மேம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா, செகண்ட் பிளேஸ் இந்தியா, கரெக்ட் மேம்.
0: ஓகே சூப்பர்.
2: அது ஃபர்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் தப்பா போச்சு இல்ல?
0: சார் நெக்ஸ்ட் டைம் மூணுமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிரணும். ஓகே சந்தோஷ், தேங்க் யூ.
2: ஆ தேங்க் யூ சோ மச்.
0: இனி அடுத்து ஒரு நேயர் இருக்காரு, அவர் கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நேயனோ கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், கேக்கலாமா?
3: ஆ கேளுங்க மேம்.
0: தாமரை எப்போதும் சூரியனை நோக்கியே இருக்கும், சரியா தவறா?
3: தவறு.
0: அப்ப சூரியனை நோக்கி இருக்கிற பூ எது?
3: சூரியகாந்தி மேம்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர். வைரம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு நேபாளம், சரியா தவறா?
3: வைரம்ங்களா?
0: ஆமா வைரம்.
3: தவறு.
0: அப்போ யார் கண்டுபிடிச்சது? தவறு. ஓகே கரெக்ட் தான். வைரத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களால கேஸ் பண்ண முடியுமா?
3: ஆப்பிரிக்காவா மேம்? சவுத் ஆப்பிரிக்காங்களா?
0: இல்ல இல்லங்க. சரி, அடுத்து லிஸ்னட்டி கேட்கலாம். இது இதுக்கான ஆன்சர் அவங்க சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஆப்பிள் ஜூஸ் வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு. ஆப்பிள் ஜூஸ் நீண்ட நேரத்திற்கு கெட்டு போகாமல் இருக்கும், சரியா தவறா?
3: சரி.
0: லெமன் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சை, அதுதான் வந்து நீண்ட நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குமா? ஓகேங்க, ரொம்ப சூப்பர், அழகா வந்து விளையாடுங்க. ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கரெக்டா சொன்னீங்க, ஒண்ணு வந்து தப்பாயிருச்சு, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. விளையாண்டு இருக்காங்க. நம்ம இந்த ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டிருந்தேன், வைரம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு நேபாளம், சரியா தவறு?

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 4:31. எதிரும் புதிர் நிகழ்ச்சியில நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சரியா தவறா லிசனர்ஸ், இது உங்களுக்கான கேம் ஷோ. ஜாலியா இந்த கேம் ஷோல கலந்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 9344-9010018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்க புதிய நேரா இருந்தீங்கன்னா 8300-1910018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா இந்த கேம் ஷோல கலந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு நேர்லைன்ல இருக்காரு, யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே, இப்போ உங்களுக்கான
1: க்வெஸ்சன். எல்லாரும்
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: என்ன நல்லா இருக்கறோம் மேடம், எல்லாம் நல்லா
0: இருக்கறோம். ஓகேங்க, ரொம்ப சூப்பர். இப்ப கேம் குள்ள போலாம். தன் நாக்கால் காதுகளை சுத்தம் செய்யும் விலங்கு ஒட்டகம், சரியா தவறா? தன்னுடைய நாக்காலையே வந்து காதுகளை சுத்தம் செய்யற விலங்கு வந்து ஒட்டகம். அது எந்த விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்
1: பண்றீங்களா? வந்து சுத்தம் பண்றது வந்து பூனை.
0: பூனை மட்டும் தான் நாக்கால காது சுத்தம் பண்ணுங்களா?
1: பச்சை
0: ரோஜா காணப்படும் நாடு சீனா, சரியா தவறா? கிரீன் கலர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, பச்சை ரோஜா, இது காணப்படுற நாடு வந்து சீனா, சரியா தவறா?
1: சரி,
0: சூப்பர். ரெண்டு க்வெஸ்சன் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்,
1: அடுத்து கரெக்ட்டா
0: வந்துரும் நினைக்கிறேன். நெல் அதிகமாக விளைய ஏற்ற மண் செம்மண்,
1: தவறு.
0: அப்ப எந்த மண்ணா இருக்கும்?
1: செம்மண் கிடையாது, வேற மண்ணு தான். அந்த மண்ணுக்கு பேருக்கு தெரியல. செம்மண்ல வந்து என்ன விளையாது?
0: வண்டல் மண்.
1: ஆ, வண்டல் மண். ஓகே ஓகே,
0: அப்ப மூணு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பர்.
1: சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகேங்க, தேங்க் யூ.
1: சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க,
0: அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: வடவல்ல இருந்து குமரகுண்டம் வடவல்ல இருந்து பேசுறேன் மேடம். செம்பா, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ஆமாங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கறேன் மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர். இப்போ உங்களுக்கு கேள்வி கேக்குறேன்.
2: சரிங்க மேடம்.
0: கழு தைக்க என்பதுதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மாறிச்சாமா, அது சரியா தவறா?
2: என்ன மேடம்?
0: கழு தைக்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சாமா, கழு தைக்க. அதுதான் வந்து என்னாச்சாமா, நாளடைவில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மாறிடுச்சாமா, அது சரியா தவறா?
2: தவறுங்க மேடம்.
0: தவறுங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: சரி தாங்க.
2: சரிங்க.

0: கரு அப்படின்றது ஒரு வகையான புல்லு, இதுல வந்து பாய் தைக்கும் போது அதுல இருந்து ஒரு கற்பூர வாசனை வருமாமா. அதுதான் நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, கழு தைக்க அப்படின்றது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு.
1: சரிங்க மேடம்,
0: ஓகேங்க, தேங்க்யூ. இனி அடுத்த ஒரு நேர் கூட இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: மேடம் தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்பள்ளியில இருந்து அயன்ராஜ் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம். ஆ நல்லா இருக்கு மேடம், கேளுங்க மேடம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப அவசரமா இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
2: கேளுங்க.
0: ஓகே, நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அதுக்காக நான் கேட்டுறேன். பூப்பந்து, அதாவது வந்து பேட்மிண்டன், பேட்மிண்டன் இருக்கு இல்லையா, இந்த விளையாட்டை கண்டுபிடித்தவங்க இந்தியர்கள், சரியா தவறா?
2: சரிதான் மேடம்.
0: சரிதான்.
2: ஆமா மேடம்.
0: யோசிச்சு சொல்றீங்க, சரிதான்.
2: ஓகே மேடம், தேங்க் யூ மேடம்.
0: நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா வேண்டாமா?
2: நான் கேளுங்க கேளுங்க மேடம்.
0: முதலை கற்களையும் கூழாங்கற்களையும் விழுங்க கூடியது, சரியா தவறா?
2: சரி சரி மேடம், சரி மேடம்.
0: சரி
2: முழுது இல்ல இல்ல தவறு மேடம், நெருப்பு கோழி தான் விழுந்திருந்த மேடம்.
0: ஓகே ரொம்ப சூப்பர். உலகிலேயே பல்துறை மருத்துவர்கள் அதிகம் உள்ள நாடு சீனா. பல்துறை மருத்துவர்கள் அதிகமான மருத்துவர்கள், பல்துறை மருத்துவர்கள் அதிகமா இருக்கிறவங்க வந்து இங்க சீனா, சரியா தவறா?
2: சரி மேடம்.
0: மூணு க்வெஸ்சனுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க.
2: Thank you. Ah, okay. Thank you, madam.
0: Thank you. Thank you, madam.
2: ரொம்ப நல்லது மேடம். ஓகே.
0: லிசனர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த கேம் ஷோவில் கலந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு அப்பதுக்கப்புறமா விளையாடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: நிலைத்த நேரம் 4:43. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும்புதிரும். எதிரும்புதிரும்ல நம்ம சரியா தவறா அப்படின்ற கேமை தான் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேம் ஷோவில் நீங்களும் கலந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 9344-1010-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 04-23 இந்த இணைப்பெண்ணுடன் 2966-7-81 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் புதிய நேரம் இருந்தீங்கன்னா 8300-1019-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த கேம் ஷோவில் கலந்துட்டு விளையாடலாம். இனி ஒரு நேர் கூட லைனில் வந்துட்டாங்க, யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹலோ வணக்கம்,
1: கோவில்பலத்திலிருந்து தோரேன் பேசணுங்க. மழை.
0: ஹலோ.
1: ஆ, கோவில்பலத்திலிருந்து தோரேன் பேசணுங்க.
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க தான் நல்லா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: மழை பெய்யுதுங்க.
0: மழை பெய்யறதுனால போர் அடிக்குதுங்களா?
1: இல்ல இல்ல, குளிரெல்லாம் இல்லைங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: எல்லாரும் மழை வேணும்னு கேட்டு இருக்காங்க இல்லைங்களா? எல்லாரும் மழை வேணும் மழை வேணும்னு கேட்டு இருக்காங்க போல.
1: ஆமா ஆமா,
0: நீங்க கேக்கலையா?
1: ஜனங்களுக்கிடையே வண்ணபவன் கரண்டா வருது மழை.
0: ஓகே, இப்ப நம்ம கேம்குள்ள போக போறோம்.
1: சொல்லுங்க.
0: தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர்கள் ஜெர்மன் நாட்டினர், சரியா தவறா? என்னது நீங்க பேசுறதும் சரியாவே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தம் நல்லா பேசுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? அந்த நேரோட லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். இதுல சரியா தவறா இந்த கேம் ஷோ தான் விளையாண்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் 4:50. இப்போ நேர் லைன்ல வந்துட்டாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, நேர் லைன்ல வந்தாரு, என்னாச்சு அப்படின்னு தெரியல, டவர் கிடைக்கல போல, கட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கேம் ஷோல நம்ம இப்போ வைரம் கண்டுபிடித்த நாடு எது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் வந்து இந்தியா. நம்மளோட இந்தியா தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா வைரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த நேர் கூட லைன்ல வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, இப்ப கேம் குள்ள போகிறோம். அசைவ உணவை அதிகம் பயன்படுத்துபவர்கள் சீன நாட்டினர், சரியா தவறா?
1: சரி
0: சரி. அசைவ உணவை அதிகம் பயன்படுத்துறவங்க வந்து ஸ்காட்லாந்துக்காரு. ஓகேவா, உலகிலேயே அதுதான்டா தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர்கள் ஜெர்மன் ஜெர்மன் நாட்டினர், சரியா தவறா? முதன் முதலில் நாடகத்தை எழுதி நாடக தந்தை என பெயர் பெற்றவர் பம்மல் சம்பந்த முதலியார், சரியா தவறா? நாடகத்தை எழுதி நாடக தந்தை என பெயர் பெற்றவர் பம்மல் சம்பந்த முதலியார். ஓகே, சூப்பர்.
1: சரி மேடம்,
0: அடுத்த க்வெஸ்சன் கொடுத்துட்டே இருக்கணுமா?
1: ஒரு 5 கொடுங்க மேடம்.
0: அதான் 3 கேட்டாச்சு, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி வரணும். அப்போ மற்றவங்கள குழச்சிக்குவாங்க இல்லையா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இனி ஒரு தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேமில் விளையாடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: இன்னொரு லிசனர் கூட இருக்காரு, அவர்கிட்ட கூட ஒரு 2 க்வெஸ்சன் கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், குன்னூர்ல இருந்து வரணும்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நெகுந்து நில்லுங்களேன், கேட்கவே மாட்டேங்க. சரியா,
5: இப்போ கேக்குதுங்களா?
0: ஆ, ஓகேங்க ஓகேங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி, ஏழிசை மன்னர் என்ற பட்டம் பெற்றவர் நடிகர் கே.ஏ. தங்கவேலு, சரியா தவறா? ஹலோ
5: ஹலோ,
0: நான் பேசுறது கேக்குதா?
5: கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம்.
0: ஏழிசை மன்னர் என்ற பட்டம் பெற்றவர் நடிகர் கே.ஏ. தங்கவேல், சரியா தவறா?
5: ஏழிசைங்களா?
0: ஏழிசை ஏழிசை
5: ஏழிசை.
0: ஆ,
5: சரிதாங்க.
0: நெக்ஸ்ட், திரைப்பாடல்களை எழுதிய புதுமை பித்தனின் பெயர் முத்தையா, சரியா தவறா?
5: சரி
0: சரியா. உங்களுக்காக 2 க்வெஸ்சன் வச்சிருந்தேன், நீங்க வந்து ஒரு க்வெஸ்சன் கரெக்டான ஆன்சர் சொல்லியாச்சு, இன்னொரு க்வெஸ்சன் ராங்கு, பரவாயில்ல, தொடர்ந்து வந்து விளையாடணும். ஓகே.

0: தேங்க் யூ.
1: ஓகே மேடம், தேங்க் யூ மேடம்.
0: இனி ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: இந்த கேம் ஷோல நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நான் லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லையா, திரைப்பட பாடல்களை எழுதிய புதுமை பித்தனின் பெயர் வந்து முத்தையா அப்படின்னு, அது தவறு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா, சி விருதாச்சலம் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். இவ்வளவு நேரமா லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியா இந்த கேம் ஷோல கலந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க, அது மட்டும் இல்ல எங்களையும் சேர்த்து என்ஜாய் பண்ண வச்சிங்க. ட்ரை பண்ணியும் நம்மளுக்கான கால் பண்ணியும் நம்மளுக்கு பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருத்தப்பட்டு கூட இருக்கலாம். எதுவுமே உடனே கிடைக்கிறத விட காத்திருந்து கிடைக்கிற உண்மையான சுகம் இருக்கலையே. அதனால உங்களுடைய விருப்பம் அடுத்த நிகழ்ச்சி நிறைவேறும் அப்படின்ற என்னோட நம்பிக்கையோடு இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இதுவரை நான் உங்களுடைய ஆஷா. தொடர்வது
1: செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.

0: தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பொன்மாலை பொழுது வாடாமலர். நேர்களே, இன்னைக்கு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. முதல் பாடலாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமகிட்டு.

கேட்ட பாடல் கலாட்டா கல்யாணம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுதில் வாடா மலர். 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

0: கெடபாடல் குடியிருந்த கோயில் படத்திற்காக பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் பாடியது. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
1: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

இதை துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் கேட்ட பாடலது முகராசி படத்திற்காக. நேரம் 5:16. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

0: கெடுபாடல் நிமிர்ந்து நெல் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. நேரம் 5:20. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர் கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: கெடபாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது புதிய பூமி படத்திற்காக. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: பாட்டுதானே.
1: ஓஹோ, எங்க பாடுங்க.
0: காதலிலே தோம்பியுற்றால் கண்ணி ஒதுக்கி.
1: ஆரம்பத்திலே அவசகுணமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
0: சொல்லுங்க.
2: கண்ணே
3: கண்ணே,
2: கனியே
3: கனியே,
2: முத்தே
3: முத்தே,
2: மணியே.

0: கெட்டபாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ரகசிய போலீஸ் 115 படத்திற்காக. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர் கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் உயர்ந்த மனிதன் படத்திற்காக ஒழித்த பாடல் அது. நேரம் 5:34, ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுதில் வாடா மலர் கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: தினமும் காலை 9:00 முதல் 10:00 வரை. டோன்ட் மிஸ் இட்.

கேட்டபாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி வரை உறவு படத்திற்காக ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர்.

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

கெட்டபாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. தாய்க்கு தலைமகன் படத்திற்காக ஊடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர் கிளாசிக் டூயட் சாங்ஸ். நேரம் 5:43.

0: இதயவும்
1: டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் பேசும் தெய்வம் படத்திற்காக ஒலித்த பாடல் அது. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
2: ஒரு நாள் என்பே தினமும் போகும், மறுநாள் வரும்.
3: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: கெட்டபாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி வரை உறவு படத்திற்காக ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூ இட் சாங்ஸ்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாட்டா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

கேட்ட பாடல் நினைவில் நின்றவள் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் நான் படத்திற்காக கேட்ட பாடலோடு வாடா மலர் கிளாசிக் டூயட் சாங்ஸ் நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ், இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வர்ற அன்னோன் லிங்க்

திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகு மொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். ராஜசேகர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தேனீ வளர்ப்பு நேர்முகம், பங்கு பெறுவோர் திருவள்ளூர் மாவட்டம் மோகன்தாஸ் அவர்கள், உடன் உரையாடுபவர் சரவணன் அவர்கள், தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழிநேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி. கீதா அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி. எல் நினோ பாதிப்பினால் உலக நாடுகளில் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Union Cabinet has approved the setting up of the Integrated Transport and Logistics Authority. Briefing the media in New Delhi today after the Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the authority will serve as the apex body for integrated transport and logistic planning in the country.
2: देश में जिस तरह से जीडीपी बढ़ रही है 7%, 8%,
3: एज द कंट्रीज जीडीपी इज ग्रोइंग एट अ रेट ऑफ अराउंड 7-8%, द डिमांड फॉर लॉजिस्टिक्स इज ऑल्सो कंटिन्यूसली इंक्रीजिंग. अ लार्ज नंबर ऑफ हाईवेज आर बीइंग कंस्ट्रक्टेड अक्रॉस द कंट्री अलॉन्ग विद न्यू रेलवे लाइन्स, वाटरवेज, पोर्ट्स एंड एयरपोर्ट्स. To ensure that all these developments are planned in an integrated and unified manner, the Prime Minister launched the PM Gati Shakti National Master Plan few years ago. Now, keeping future requirements in mind, an Integrated Transport and Logistics Authority will be established to study and plan all these aspects.
2: Ek Integrated Transport and Logistics Authority ka nirman kiya jayega.
1: The government has also given nod to the establishment of 10,000 crore rupees Small and Medium Enterprises Growth Fund for equity investments in small and medium enterprises. The cabinet today also passed a resolution congratulating Prime Minister Narendra Modi for completing 25 years as the head of the government. The Defence Research and Development Organisation DRDO today conducted a successful flight trial of the indigenously developed high-altitude platform. On its successful flight trial, Defence Minister Rajnath Singh congratulated the team, saying it is an important milestone in India's Atmanirbhar Bharat journey towards realising a long endurance status.

கந்த தட்டி விரதம், கையே காப்பு கட்டும் விரதம், சேவல் பொழிய போற்றும் விரதம், கையே காப்பு கட்டும் விரதம், சேவல் பொழிய போற்றும் விரதம், ஆறு நாட்கள் காக்கும் விரதம், பல நன்மை சேர்க்கும் விரதம், ஆறு நாட்கள் காக்கும் விரதம், பல நன்மை சேர்க்கும் விரதம், கந்த தட்டி விரதம், இது கந்த தட்டி விரதம்.

0: தனது அருள் வேண்டும் நல்லடிய வர்தம் கந்த சக்தி விரதம்
1: இது கந்த சக்தி விரதம் கையில் காப்பு கட்டும் விரதம் சேவல் பொழிய போற்றும் விரதம் ஆறு நாட்கள் காக்கும் விரதம் பல நன்மை சேர்க்கும் விரதம்
0: கந்த சக்தி விரதம்
1: இது கந்த சக்தி விரதம்

கெட்டபாடல் சஷ்டி விரதம் படத்திற்காக ஒழித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள்.

மணாலனே மங்கையின் பாக்கியம் படத்திற்காக ஒலித்த பாடல் அது. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த

சக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே, ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த

வெற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்தைய

0: தொடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும்
1: காத்து. கந்தன் கருணை படத்திற்காக கேட்ட பாடலோடு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.
0: அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த

0: மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 83.86% வாக்குகளும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெஹி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8.6 கோடி ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுர சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததால் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இடைத்தேர்தலில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 3500 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட உள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
3: மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணி அளவில் துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மதுராந்தகம் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் பெண்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இளைஞர்களை விட மூத்த குடிமக்கள் அதிகமானோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வருகின்ற 9ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
3: புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
3: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா முதல் மத்திய மகாராஷ்டிரா வரை தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள்

0: நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்புபடியே இருக்கக்கூடும்.
1: துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27 தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28 தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சந்திரகாட்சியிலிருந்து இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் நாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுயஉதவி குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15 தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுயஉதவி குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சீர்வரிசைகளை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்டநிறை இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகளும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டதகமுழு படுகு மொழி பாடல்கள். கேட்கும் முன்
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
5: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க.

0: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
5: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
6: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பெட்டத கமுழு படுகு மொழி பாடல்கள். நிலையத்தில் நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது திரைகானம்.

கேட்ட பாடல் பொறி படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ குரல்களில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம்.

ஜாவித் அலி சௌமியா ராவ் குரல்களில் வாமனன் படத்திற்காக கேட்கும் இந்த இனிமையான பாடலோடு திரைக்காணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
1: விவசாயத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சூழலில், குறைந்த நீரை கொண்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அதிக மகசூலையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய அற்புத தொழில்நுட்பம்தான் சொட்டு நீர் பாசனம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தின் மூலம் சொட்டு நீர் பாசனம் அமைக்க பெருமளவு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறைந்த செலவு, குறைந்த உழைப்பு, ஆனால் நிறைந்த லாபம் தரும் இத்திட்டம் குறித்து விவசாயி தெரிவிக்கையில்,
2: வணக்கங்க, நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசார்வட்டி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சுருக்கேன். அதில் வந்து நான் சொட்டு நீர் பயன்படுத்தி நான் வந்து தக்காளி சாகுபடி செஞ்சுருக்கேன். இது எனக்கு நேர செலவு மிச்சமாகுது, உர செலவு எனக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது, தண்ணி வந்து குறிப்பிட்ட செலவு எனக்கு கம்மியாக பயிறதுனால எனக்கு தண்ணி செலவு மிச்சமாகுது. அதனால 100% மானியத்தில் நான் இந்த சொட்டு நீர் பயன்படுறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அண்ணா வணிக உலகத்தில் அமைந்துள்ள கோவாடெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 122 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பாரம்பரிய பட்டு சேலைகள், ஆர்கானிக் புடவைகள், லினன் சட்டைகள் மற்றும் நவீன வடிவமைப்பு ஆடைகள் பெருமளவில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கோவாடெக்ஸ் ஆடைகளை www.coaptex.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் பெறலாம். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அனைவரும் பங்களிப்பு வழங்கி கோவாடெக்ஸ் ஆடைகளை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி இக்கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பாலிடெக்னிக், தொழிற்கல்வி, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 250,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகுதியுடைய மாணவர்கள் தங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் அக்டோபர் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசவித்த 3060 தாய்மார்களின் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் நிகழ்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் பிரசவிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தாய்மாமன் சீர்வரிசையாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த June 22 முதல் September 27 தேதி வரை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் முக அடையாளம் மற்றும் கைரேகை சரிபார்ப்புக்கு பின் இந்த 1 கிராம் தங்க மோதிரங்கள் வழங்கப்படுகின்றன. தாய்மார்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தரமான மருத்துவ சேவைகளை பெற்று பயனடையுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நடைபெற்ற போஷன் மா ஊட்டச்சத்து கண்காட்சியினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பார்வையிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளில் கண்காட்சியானது அமைக்கப்பட்டிருந்தது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தோட்டநத்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி சிறப்பு பார்வையாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் 25 தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கான 4 வண்ண குப்பை தொட்டிகளையும் வழங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். மேலும் ஆட்சியர் தலைமையில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. சிறுமலைப்புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்காக நடைபெற்ற இலவச சித்த மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டார். இம்முகாமில் 10க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகளையும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையாக நிலவேம்பு குடிநீரையும் வழங்கினர். மேலும் ஆரோக்கிய உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது. கடைக்கோடி பகுதியில் வாழும் பொதுமக்களும் இதுபோன்று நடைபெறும் மருத்துவ முகாமினை பயன்படுத்தி தங்களது உடல்நலனை பேணிக்காக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்.
0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த மாதம் 28 தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம்

0: பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001 அக்டோபர் 7 குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 திரு நரேந்திரமோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
2: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018 அக்டோபர் 31 அன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000 விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலகத்தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
0: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்குவங்கத்தின் ரஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகாவன் மக்களவைத் தொகுதியிலும் காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 முடிவடைந்தது. 6 வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9 எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்த ஹாப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதில் பயணித்த 19 மாலுமிகளில் 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீர்வினைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்படவுள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்படவுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹோடிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத் அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு. கேட்கும் முன்
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
6: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
3: நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு தொடர்கிறது. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். அவகடோ மரத்தில் தண்டு துளைப்பான் மேலாண்மை, பாதிக்கப்பட்ட மர பாகங்களை அகற்றி அழிக்கவும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு டைமுதோயேட் 2.0 மில்லிலிட்டர் என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவவும். பருவமழை முடிந்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்பகுதியில் காய்ந்த பட்டைகளை சுருண்டிய பிறகு தார் மண்ணெண்ணெய் 1:2 என்ற விகிதத்தில் தடவவும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மேன்கோசெப் 2 கிராம் 1 லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, இந்தா புள்ள, நீ கேட்ட பிளவுஸ், நீ கேட்ட மாடல்லே, நீ சொன்ன டிசைன்லயே தச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: பட்டக்கா கைவண்ணமாச்சே, எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் சூப்பரா தான் கா இருக்கும்.
4: நீ சும்மா என்ன புகழாத, முதல்ல வாங்கி பாரு.
5: அக்கா, நீங்க தைக்கும் போதுதான் நான் வந்து பாத்தேனே, ரொம்பவே அருமையா வந்திருக்கு.
4: சரி புள்ள, அப்ப நான் வாரேன். உங்க மாமா வேற வயல்ல இருந்து வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடு செய்யணும். அதோட மருதாணி வேற ஒரு சட்டைய தச்சு தர சொல்லி சொன்னா. நாளை கழிச்சு ஏதோ கல்யாணமா, இப்போ ஆரம்பிச்சாதான் நாளைக்கு கொடுக்க முடியும்.
5: பட்டக்கா எப்பவுமே பரபரன்னு இருக்கிற பட்டாம்பூச்சியா தான் இருக்கிறாங்க.
4: ஆமா ஆமா. சரி புள்ள, நான் வாரேன்.
5: அக்காக்கா ஒரு நிமிஷம் இருங்க.
4: என்ன புள்ள, எங்க போற?
5: இதோ வார இருங்க.
4: எங்க போச்சு இந்த புள்ள?
5: அக்கா இந்தாங்கக்கா.
4: என்ன புள்ள இது?
5: இது சுத்தமான தேனு. ஒரு 10 பாட்டில் அண்ணன் ஊர்ல இருந்து கொடுத்து அனுப்பினாரு.
4: அண்ணனுக்கு ஏது புள்ள தேன் பாட்டிலு? வெளியூருக்கு ஏதும் பயணம் போய் வாங்கிட்டு வந்தார என்ன?
5: அக்கா இது வாங்கலாம் இல்ல, அண்ணன் இப்போ தேனி வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுல உற்பத்தி செஞ்சதுதான் இந்த தேன்.
4: அட பரவாயில்லையே, அண்ணன் இயற்கை விவசாயத்தையும் பாத்துக்கிட்டு இப்ப தேனி வளர்ப்பும் செய்யறாரா?
5: ஆமாங்கா, நான் கூட அண்ணன் கிட்ட இத பத்தி கேட்டேன். விவரம் இருந்தா சொல்லுங்கன்னா நானும் முயற்சி பண்றேன்னு சொன்ன. அதுக்கு அண்ணன் ஒரு பதிவை எனக்கு அனுப்பினாரு.
4: அப்படியா முத்தழகு, என்ன பதிவு அது?
5: தேனி வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாக பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கம் தான் அது. நானும் இன்னும் கேக்கல.
4: அப்படின்னா இப்பவே அதை வை முத்தழகு, நாம சேர்ந்தே கேப்போம்.
2: எவ்வளவு காலமா இந்த தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க? ஏன் இதுல முத முதல்ல இறங்குனீங்க?
6: ஐயா, நான் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். இந்த 12 ஆண்டுகளில் வெளிநாட்டில் வேலை பார்த்ததில் நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம், நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இருப்புனால வந்தேங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ளே நுழைஞ்சப்போ நாம் நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முத முதல்ல இறங்கணும். பூர்வீக சொத்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் முதல்ல ஆரம்பித்தோம். இந்த 5 ஏக்கரில் ஆரம்பித்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டோங்கய்யா. அதில் நான் என்னுடைய உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் ரியலைஸ் ஆனேன், இது நமக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நாட்டில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வாண்டட் இருக்குது, நிறைய பேர் எனக்கு பாராட்டுகளும் தெரிவித்தாங்க, அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இந்த மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அது இயற்கை பொருட்களை வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு நோய்பட்ட ஒரு உடலோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பொருட்களாக நம்ம ஈடுபடும் போது முதல்ல வந்து இந்த தேனியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். தேனீக்கள் ஏன் முக்கியமாக நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேனீக்கள் மகரந்த சேர்க்கை உண்டாக்குது. மகரந்த சேர்க்கை இல்லைன்னாக்கா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு. அதனால தான் அதில் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 10 பெட்டி வாங்கினோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூர் அப்படின்ற ஒரு ஊரில் தமிழ்நாடு அறிவியல் நிலையம், அவங்க தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு
2: வேளாண் அறிவியல்.
6: ஆமாம், அதில் தான் கூப்பிட்டாங்க. அதில் தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நம்ம இதில் கலந்துக்கிட்டோம். அது மூலிமா ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் கிடச்சி அங்கே உங்ககிட்ட ஒரு 10 பெட்டி வாங்கினோம். அதிலிருந்து கற்றுக்கிட்டு அந்த 10 பெட்டியை இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் 300 பெட்டியாக மாற்றிருக்கோம். இந்த 300 பெட்டியிலிருந்து பெட்டிக்கு 1 கிலோ விதமாக ஒரு 3 மாதத்துக்கு 1 முறை 300 கிலோ தேன் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இந்தியா முழுவதும் நமக்கு டெலிவரி அமைச்சிட்ருக்கிறோம், கஸ்டமர் இருக்காங்க. கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இயற்கை விவசாயிகளுக்காக ஒரு இயற்கை வேளாண் சந்தையை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம உழவர் சந்தையில் திருவள்ளூரில் அதை ஆரம்பித்து வச்சார். நமக்கும் அதில் ஒரு அங்கமாக இணைச்சிக்கிட்டோம். கடந்த 18 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து நாம் கடை அமைச்சு எந்த ஒரு புரோக்கர் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம்.
2: தேன்
6: நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் வளர்கிற எல்லா பொருட்கள், வாழைப்பழம், தேங்காய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடலை பருப்பு, எள்ளு எண்ணெய் பார்த்திங்கன்னா, ஊறுகாய் வகைகள் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போட்டா, நம்மக்கிட்ட சப்போட்டா மரம் இருக்குது, அது ஒரு ஆண்டுக்கு 800 கிலோ வருது, அது கொண்டு வரோம். அதே மாதிரி செம்பருத்தி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமான விஷயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திப்பிலி மிளகு இது ரெண்டும் வளையிறது வளையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதை வளைய வச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் அதை வளைய வச்சு சாதனை பண்ணியிருக்கோம். திருவூரில் இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரும் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துருக்குறாங்க, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வெற்றிலை விவசாயம் பண்ணி அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வாழையில் அட்வான்டேஜாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம

0: ஐந்து வகையான வாழை வந்து இப்போது பிளான் பண்ணி இயற்கை விவசாயத்தில் விளைய வச்சு இப்போது கொண்டு வந்துட்டுருக்கோம்.
1: மோகன்தாஸ் ஐயாவை வந்து தேனி வளர்ப்பாளர்னு சொல்ல முடியாது.
0: இல்லைங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதை வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும் தான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தப்போ தான் எல்லாருக்குமே இது எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 60 ஏக்கர் நிலம் வந்து இப்போது லீஸுக்கு எடுத்து
1: 60 ஏக்கர்
0: அங்கே வந்து பலவிதமான மரங்கள் பழ வகைகள் அந்த மாதிரிலாம் வச்சு அதையும் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே ஒரு 40 மாடு இருக்குது, அதில் நெய் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு வந்து முக்கியம் வந்து திருவள்ளூர் மக்களுக்கு இயற்கையான பொருள் நல்ல பொருள் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இறங்கி இப்போது வேலை செஞ்சிட்ருக்குறோம். தேன்லேயும் நல்ல ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்குது. அரசாங்கத்து மூலியமாகவும் நமக்கு நிறைய பேர் நமக்கு பெட்டிக்கு ட்ரைனிங்கு வாங்கி நமக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பயிற்சியும் அளிச்சிட்ருக்குறோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது.
1: தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: ஒரு கிலோ தேன் என்ன ரேட்டுங்க
0: ஐயா? நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இந்த தேனி சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வியாபாரமாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா கலப்படம்,
1: வெள்ளப்பாகு இருக்கும்,
0: வெள்ளப்பாகு சர்க்கரை ரெண்டுமே போடாமல் கூட வெறும் ஒரு 2-3 லிக்யூடை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்து தேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரத்துக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய பாலிசி எப்படின்னாக்கா, நம்ம பண்ணை அமைச்சிருக்கிற இடம் வந்து ஆர்கேபேட்டையில் அம்மையார் குப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் பண்ணை அமைச்சிருக்கோம். அங்கே தான் நம்மளுடைய லீஸுக்கு எடுத்த ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்குது.
1: அதில் தான் தேனி வளர்க்குறீங்க?
0: வளர்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பள்ளிப்பட்டு 45 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணை இருக்கிறதுனால நாம் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸு ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். 15 நாளில் 10 கிலோ தேன் எடுப்பேன், 1 மாதத்தில் 1000 டன் தேன் எடுப்பேன்னு அந்த மாதிரிலாம் சாத்தியமே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 1 கிலோவே வரும்.
1: எத்தனை புட்டியிலேருந்து?
0: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ.
1: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ தேன்
0: 3 மாதத்தில்
1: தான் கிடைக்கும்.
0: 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு பெட்டி வந்து பிரிக்கிறதுனால அதுலேருந்து ஒரு இதர வருமானம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600 ரூபாய்க்கு டெலிவரியோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்குறோம்.
1: 1 கிலோ தேன்
0: அவரேஜான பைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் வந்து ஏழை மக்களும் வாங்கி சாப்பிட்ணும், பணக்காரங்களும் வாங்கி சாப்பிட்ணும், நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட்ணும். ஐயோ அவர் வந்து விலை அதிகமாக விற்கிறாரு, நம்ம வாங்க முடியலையே, ஆனால் பொருள் நல்ல பொருளாச்சேன்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நடுத்தரமான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுறதும்.
1: ஏன்?
0: ஏன்னாக்கா பிளாஸ்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாளடைவில் வந்து இது வந்து நம்ம உணவுப் பொருள். ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு வச்சுருப்பாங்க. குழந்தைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் பிபின்னு சொல்லுவாங்க, அது கண்டென்ட் வந்து மெல்ட் ஆகி நம்ம தேனோட கலக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்ட்டு கண்ணாடி குடிவில் தான் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு சேஃப்டியாக போகணுன்றதுக்காக நிறைய சேஃப்டி ஐட்டம்லாம் பண்ணி பேக் பண்ணி தான் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் கஸ்டமருக்கு நான் டேரெக்டாகவே கொண்டு போய் கொடுத்துட்றேன். 5 லிட்டர் 6 லிட்டர் ஆர்டர் போட்டாங்கன்னா டேரெக்டாக போனால் போது பஸ் வேறு, நமக்கு டேரெக்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கு பார்த்திங்கன்னா 80-90 கிலோமீட்டர் இருக்குது, பஸ் பிடிச்சி வந்து நேரிலே கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு பாட்டில் உடஞ்சி போச்சு, நான் கொடுத்த காசு வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் வந்து நேரில் பார்க்கணும் அந்த கஸ்டமர் எப்படி இருக்கார், என்ன அவருக்கு வேறு ஏதாவது தேவையா அப்படின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். அதுவும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் ஒரு ஹாப்பியான ஒரு இது பண்ணுறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது.
1: மோகன்தாஸ் ஐயாவுடைய தேன் வந்து தரமானது தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்
0: ஐயா? நான் வந்து நம்ம அரசாங்கத்தில் டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று இப்போ அக்மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
1: அக்மார்க் அப்ளை பண்ணியிருக்கேன்,
0: அது வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்திய தேனி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம மெம்பராக இணைச்சிருக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, ஜிஎஸ்டி இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாமினேஷன் பிரகாரம் அந்த இன்ஜெக்ஷன் மெடிசன் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட மிஷினரி வந்து பார்த்தா எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றே ஒன்று அறுவடை பண்ணுறக்கூடிய இயந்திரமும் வடக்கட்டி இந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராசஸிங் யூனிட் கிடையாது. இயற்கையான பொருள் அதில் என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. இப்போ எவ்ரி 4 மந்த் ஒரு வாட்டி நம்ம டெஸ்டிங்கு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி சம்பவிச்சிருந்தாலும்
1: உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், மோகன்தாஸ் ஐயாவை நம்புகிறோம். ஆனாலும் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வரார்,
0: ஆமாம்,
1: உங்கள் தேனை வாங்குறார், அவர் வந்து உங்களுடைய தேன் சுத்தமான தேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனை லோக்கலாக பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நிறைய பரிசோதனையை வந்து ஒரு கன்சூமர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்கு நிறைய பரிசோதனை இருக்குது. இதில் வந்து ஒரு பேப்பர் மேலே போட்டு காமிப்பாங்க, கீழே ட்ராப் ஆகக்கூடாதுன்னு வாங்க, நாய்க்கு ஊற்றுவாங்க, நாய் குடிக்கக்கூடாதுன்னு வாங்க, நெருப்பு வச்சு பார்ப்பாங்க, நெருப்பு எரியக்கூடாதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் நிறைய இதுவும் வச்சுக்கங்களேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, குழந்தையிலேருந்து இருக்குது, நான் டெய்லி அதை ஆர்வாஷ் பண்ணக்குள்ளே நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நாய் சாப்பிட்றதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து ஜீனி தண்ணி, இது எறும்பு சாப்பிட்றதுன்னு வாங்க. தேனி வளர்ப்பில் முதல் எதிரியே எறும்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பூ இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த வாழைப்பூவில் எறும்பும் இருக்கும் தேனியும் இருக்கும். ஏன் எறும்பு அங்கே போச்சு? வாழைக்காய் சாப்பிட போல இல்லை, எறும்பு வந்து வாழைக்காய் சாப்பிடாது. அப்போ ஏன் வாழைக்காயில் எறும்பு இருக்குது? ஏன்னா அந்த மகரந்தத்தில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு தான் அந்த எறும்பு அங்கே போகுது. அப்போது அதையும் சாப்பிட்ட எறும்பு தேனி பெட்டிக்கும் வரும். அதுதான் முதல் எதிரியே வந்து எறும்பு தான், எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே எறும்பு தான். அப்போ தேனை வந்து எறும்பும் சாப்பிடும், ஏன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள். அதனால் தேன் வந்து கண்டிப்பாக எறும்பு சாப்பிடும். அந்த பரிசோதனையெல்லாம் வந்து பார்த்துட்டு தேன் எறும்பு சாப்பிட்டு உங்களுக்கு போலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு பரிசோதனை, ஒன்று லேபிளை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில்வர் தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தேனை சென்டராக ஊற்றிட்டு அந்த சில்வர் பாத்திரத்தை லேசாக ஆட்டினீங்கன்னா தேன் கூடில் இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்பு வந்து இந்த ஒரிஜினல் தேனில் வந்து அப்படியே உருவாகும். இது டூப்ளிகேட் தேனில் இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறதுலலாம் உருவாகாது. நேச்சுரலாக இயற்கையாக வர தேனில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முதல்ல இருக்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ்.
1: ஒரு 300 தேனி பெட்டிகள் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க, இவ்வளவு தேனி பெட்டிகளுக்கும் அங்கங்கே பூக்கள் இருந்தால் தானே நமக்கு தேன் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் நாங்கள் அதுக்கு மாதிரி தான் இயற்கை விவசாயிகளை இப்போ தென்னந்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம், வாழைத்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி என்னோடய பண்ணை வந்து 60 ஏக்கர். 60 ஏக்கர் வந்து நாங்கள் மற்ற பயிர் வகைகள் எதுவும் பண்ணல, எல்லாமே மர வகைகள், காய்கறிகள், மாதிரி பழங்கள் தான். அப்போது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கே மரங்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து எங்களுக்கு 40 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இடையூறு இல்லை.
1: அது ஒரு அனுகூலம் உங்களுக்கு?
0: ஆமாம், அது உண்மையாலவே சொல்லணும்னா இயற்கை அதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நான் நிறைய தேன் பண்ணை வச்சுருக்கவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல ஒரு 10 தென்னை மரம் தான் இருக்கும், அங்கே ஒரு 40 பெட்டி வச்சுருவாங்க. நான் நல்லா தேன் எடுக்கிறேன், நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு வாங்க. ஒரு ஒரு 10 ஏக்கரில் மாமரம் இருக்கும், மாமரத்து ஃபுல்லாக வந்து தேன் பெட்டி வச்சுருப்பாங்க, நான் நல்லா வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல, மாமரம் வந்து வருஷத்துக்கு 2 முறை தான் பூக்கும். 1 முறை நல்ல ஒரு ஈல்டு, அந்த ஒரு மாதம் பூ இருக்கும். ரெண்டாவது கார்காயின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிம்மா கொஞ்சமாக காய்க்கும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் யோசனை பண்ணுவேன்.
1: ஒரு பெட்டியில் தேனீக்கள், அந்த ராணி தேனி, வேலைக்கார தேனி, இப்படி பல்வேறு வகையான தேனீக்களை உண்டி விடுறீங்க. அந்த ஈக்கள் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று, இந்த ஒரு பெட்டியில் வச்ச இந்த தேனீக்கள் வந்து எவ்வளவு காலம் அதிலே இருக்கும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கு 3 மாதத்துக்கு 1 முறை அதில் தேன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்போ இந்த பெட்டிகளெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க?
0: ஐயா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து தேன் கண்டினியூஸாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஜனவரிலையும் தேன் எடுக்கலாம், பிப்ரவரிலையும் தேன் எடுக்கலாம், மார்ச்லேயும் தேன் எடுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வறட்சி, இந்த டைமில் தேன் எடுக்க முடியாது. இந்த மாதம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பெட்டியை வந்து பிரிக்கணும். ராணியை ரெண்டு, ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு ராணி தான், அந்த ஒரு ராணியை வந்து ரெண்டு ராணியாக உருவாக்கணும், இன்னொரு ராணியை உருவாக்கி பெட்டியை பிரிக்கணும். பராமரிப்பு, நோய்கள் வரும், தேனீக்களுக்கு நோய்கள் அடிக்கடிக்கு வரும், அந்த நோய்களெல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மெழுகுன்னு பூச்சி அப்படின்னு இருக்குது, இது வந்து தேனீக்களில் பெரிய சவாலே. அதுதான் அது அதை வந்து அதெல்லாத்தையும் நீக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டிகளை வந்து டெவலப் பண்ணி அடுத்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும், மாற்றணும். இன்னும் அந்த மாதிரி அந்த 3 மாதங்கள் இதுக்கு சரியாக போயிடும். மறுபடியும் ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் தேன் எடுக்கலாம். நவம்பரில் மழை, அதனால் தேன் எடுக்க முடியாது. மறுபடியும் டிசம்பர்லேருந்து மறுபடியும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிற்க ஆரம்பித்து பூக்கள் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பித்து மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தேன் எடுக்கலாம். 6 மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதம் தேன் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மீதி இருக்கிற 6 மாதத்தில் பெட்டிகளை உற்பத்தி பண்ணணும். தேனை உற்பத்தி பண்ண முடியாது, பெட்டிகளை உற்பத்தி பண்ணி பெட்டிகளை வந்து வியாபாரம் பண்ணலாம். இன்னொன்று வந்து, நீங்கள் பெட்டிகளுக்கு தேனீக்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கேயும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, சப்சிடியில் கொடுக்குறாங்க.

0: வேளாண் அறிவியல் நிலையம், அப்புறம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம்,
1: ஆராய்ச்சி நிலையம், ரெண்டு இடத்துலயும் வந்து சப்சிடியில கொடுக்குறாங்க.
0: உங்ககிட்ட இருக்குமா?
1: எங்ககிட்ட இருக்கு, நாங்களும் கொடுக்குறோம்.
0: வேற என்னென்ன உப பொருட்கள் கிடைக்கும்
1: தேன்பெட்டியில்? ஐயா, தேன் மெழுகு எடுக்கலாம். தேன் மெழுகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய லிப்ஸ்டிக் அழகு சாதன பொருட்கள் வந்து தயார் பண்ணுறாங்க, மெயினாக அது போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து மெழுகு கேண்டில்ஸ் தயாரிக்கலாம், அதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். வெனம் எடுக்கிறாங்க தேன்பெட்டியிலேருந்து. இப்போ அதெல்லாம் வந்து குரோர் கணக்கில் ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 13-14 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அதுக்கு நான் இது வரைக்கும் அது ஒன்றும் ஈடுபடலை.
0: அது என்ன வெனம்?
1: அது பாய்சன்,
0: விஷம்,
1: விஷத்தை எடுத்து அந்த தேனியுடைய விஷத்தை எடுத்து இப்போ கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆந்திராவில் ரெண்டு பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதனுடைய மகரந்தம் எடுத்து தனியாக விற்கிறாங்க. ராயல் ஜெல்லி அதை எடுத்து தனியாக சேல் பண்ணலாம், அதுக்குண்டான ஒரு இது இருக்குது. வெறும் ராணியை மட்டுமே உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுற ஒரு அமைப்பும் இருக்குது தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. வெறும் ராணி மட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க, அதுலேயும் வருமானம் இருக்குது.
0: வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தீங்க, அங்கே கொஞ்சம் உடல் ரீதியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டு திரும்ப வந்துட்டீங்க.
1: ஆமாம்.
0: அங்கே சம்பாதிச்ச சம்பார்த்தனை இங்கே கிடைக்குதா இப்போ?
1: இல்லையா, நான் சம்பாதித்த எதிர்பார்த்து இங்கே வரல. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். எனக்கு 3 பேர் குழந்தைங்க இருக்காங்க, என் மனைவி, என் 3 குழந்தைங்க, என்ன அம்மா. எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான எல்லா வருமானமும் என்னுடைய விவசாயத்து மூலமா கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நல்லா சந்தோஷமாக இருக்கும்.
2: என்ன பட்டக்கா, தேனி வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாக பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல?
3: கேட்டே முத்தழகு, இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒன்று இந்த தேனி வளர்ப்புன்னு ரொம்பவே அழகாக புரிய வச்சுட்டாரு.
2: அக்கா, இந்த தேனி வளர்ப்பை எப்படி செய்யணும், அதில் இருக்கிற இதர பயன்பாடு பற்றியும் தெளிவாக சொன்னார்.
3: மருத்துவ குணம் உள்ள இந்த தேனை நாமளே சுத்தமான முறையில் தேன் வளர்ப்பு செஞ்சு உற்பத்தி பண்ணால் அதில் நமக்கு நல்ல லாபம் தான் போலவே.
2: ஆமாங்கா, இதுக்கு பயிற்சியும் தாராங்க, கடன் உதவியும் செஞ்சு தாராங்க. இதை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்க்கா.
3: நிச்சயமா முத்தழகு, இந்த தகவலை உங்க மாமா வந்த உடனே சொல்லி தேனி வளர்ப்புக்கான பயிற்சியும் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில தேனை உற்பத்தி பண்ணிடலாம்.
2: கண்டிப்பாக்கா.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் வழிகோலும் பயிர்வகை தீவன பயிர் ரகங்கள். பயிர்வகை தீவனங்கள் கால்நடைகளில் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கின்றன. இப்பயிர்களில் அதிக அளவில் புரத சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்களான பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளதால் கால்நடை தீவனத்தில் இச்சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட பயிர்வகை தீவன பயிர்களின் விளைச்சல் குறைவாக இருப்பினும் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் குறிப்பாக புரத சத்து அதிகமாக இருப்பதால் இவ்வகை தீவன பயிர்களை இயற்கை புரத என்று அழைப்பது சாலச் சிறந்தது. இப்பயிர்கள் அடர் தீவனத்திற்கு ஒப்பாகவும் மேலும் அதற்கு மாற்று தீவனமாகவும் கருதப்படுகின்றது. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களுடன் பயிர் வகை தீவன பயிர்களை கலந்து கொடுப்பதால் தீவனத்தின் சுவை கூடுவதோடு உட்கொள்ளும் திறனையும் அதிகரிக்கின்றது. பயிர் வகை தீவன பயிர்களை தனி பயிராகவும் புல் மற்றும் தானிய வகை பயிர்களோடு கலப்பு பயிராகவும் பயிரிட்டு அதிக விளைச்சல் பெறுவதோடு சரிவிகித சத்துள்ள தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்க முடியும். குறைந்த வயதுடைய பயிர் வகை பயிர்களை 50 முதல் 60 நாட்களில் அறுவடை செய்யலாம். பயிர் வகை பயிர்கள் காற்றில் உள்ள தலைசத்தினை வேர் முடிச்சுகளின் மூலம் மண்ணில் நிலைநிறுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது. கலப்பு மற்றும் ஊடு பயிராக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. அதிக சுவையுடன் இருப்பதால் கால்நடைகளின் உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. புல்வகை தீவன பயிர்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிக புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை கொண்டது. கால்நடை தீவன விகிதாச்சாரத்தில் அடர்த்தீவன அளவை குறைத்து பயிர்வகை தீவனத்தை அதிகரிப்பதன் மூலம் தீவன செலவை குறைக்கலாம். பயிர்வகை தீவன பயிர்களில் குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டைப்பயிறு ஆகியவை தீவனத்திற்கென்றே பயிரிடப்படுகின்றன. தீவன தட்டைப்பயிரை தவிர ஏனைய பயிர்களை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். பொதுவாக பயிர்வகை தீவன பயிர்கள்

0: அதிக வறட்சி, சத்து குறைபாடு, நீர்த்தேக்கம் மற்றும் தட்பவெப்ப நிலை மாற்றங்களை தாங்கி வளராது. முதலாவதாக குதிரை மசால். தீவன பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படும் குதிரை மசாலை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். கால்நடைகள் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய தீவன பயிர்களில் முதன்மையானது குதிரை மசாலாகும். இப்பயிரில் அதிக புரதச்சத்தும் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்தும் உள்ளதால் குதிரை, முயல் மற்றும் கோழிகளுக்கும் தீவனமாக அளிக்கலாம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் பயிரிடப்படுகிறது. அடுத்ததாக கோ3. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தீவன பயிர் துறையிலிருந்து 2017 குதிரை மசால் கோ3 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. மிருதுவான மற்றும் கரும்பச்சை இலைகளுடன் கூடிய அதிக தண்டுகளை உடையது. ஒரு ஹெக்டேருக்கு 125 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. இந்த ரகத்தில் அதிக புரதச்சத்து மற்றும் அதிக உலரேடை விளைச்சலும் கிடைக்கிறது. அடர்த்தியாக பூக்கும் திறன் கொண்டதால் கூடுதல் விதை உற்பத்தி கிடைக்கப்பெறுகிறது. விரைவாக தழைக்கும் திறனுடையதால் ஆண்டுக்கு 14 முறை அறுவடைகள் செய்யலாம். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். அதிக சுவை உடைய காரணத்தால் கால்நடைகள் மிகவும் விரும்பி உண்ணுகின்றன. அடுத்ததாக கோ4. குதிரை மசால் கோ4 என்னும் பயிர் வகை தீவன பயிர் வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு 120 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இதன் புரதச்சத்து 18.6% ஆகும். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்யலாம். கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு தேவையான கால்சியம் மற்றும் முக்கிய வைட்டமின்கள் இப்பயிரில் உள்ளது. கால்நடைகளால் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததாக வேலி மசால். குதிரை மசாலை போன்று இல்லாமல் இப்பயிர் எல்லா மண் வகைகள் மற்றும் பருவங்களிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது. வேலி மசால் பயிரை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இரவையில் மிக நன்றாக செழித்து வளரும் தன்மை கொண்டது. விதைத்து 1 வருட வளர்ச்சிக்கு பிறகு நீர் பாய்ச்சாமல் மானாவாரியில் பராமரித்து பசுந்தீவன விளைச்சலை பெறலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியதால் மானாவாரி மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் கொழுக்கட்டை புல்லுடன் கலப்பு பயிராக பயிரிடலாம். இதனால் கால்நடைகளுக்கு சரிவிகித உணவளிக்க வழிவகுக்கிறது. அடுத்ததாக கோ1. தென்னமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பயிர் 1976 தாய்லாந்து நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரகம் 19.2% புரதச்சத்தும், 27% உலர்ச்சத்தும், 55.3% செரிக்கும் தன்மையும் கொண்டிருப்பதால் இதை கால்நடைகளுக்கு, குறிப்பாக ஆடுகளுக்கு சத்துள்ள தீவனமாக பயன்படுத்தலாம். பசுந்தீவன விளைச்சலாக 1 வருடத்தில் ஹெக்டேருக்கு 130 டன் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக கோ2. இந்த ரகம் வேலி மசால் கோ1 ரகத்தினை காமா கதிர் மூலம் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு 1 ஹெக்டேருக்கு 130 டன் பசுந்தீவன விளைச்சல் மற்றும் 1 ஹெக்டேருக்கு 33 டன் உலர் பொருட்கள் விளைச்சல் தரவல்லது. இதன் புரதச்சத்து 16.5% ஆகும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு ஏற்றது. அனைத்திந்திய அளவில் பயிரிட ஏற்றது. விதைத்த 70 முதல் 75 நாட்களிலும் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். வேலி மசால் விதைகள் நன்றாக முளைக்க மிதமான வெந்நீரில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும். 5 நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதைகளை நிழலில் உலர வைத்து விதைத்தால் சுமார் 80% முளைப்பு திறன் கிடைக்கும். அடுத்ததாக தீவன தட்டைப்பயிறு கோ9. புரதச்சத்து மிகுந்த நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் கால்நடைகள் தீவன தட்டைப்பயிரினை கழிக்காமல் விரும்பி உண்ணுகின்றன. மேலும் தானிய வகை தீவன பயிர்களான தீவன சோளம் மற்றும் மக்காசோளம் ஆகியவற்றுடன் கலப்பு தீவனமாக பயிரிட ஏற்றது. தீவன பயன்பாடு தவிர பிரச்சினைக்குரிய நிலங்களில் பயிர் வகை தீவன பயிர்களை பயிரிடுவதன் மூலம் மண்வளத்தை மேம்படுத்தலாம். உவர் நிலத்தில் குதிரை மசால் மற்றும் வேலி மசால், கலர் உவர் நிலத்தில் வேலி மசால் போன்ற பயிர்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் தீவன உற்பத்தியை பெருக்கலாம். மேலும் விதை உற்பத்தி செய்து விதைகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். கால்நடைகளின் சரிவிகித உணவை உறுதிப்படுத்துவதில் பயிர் வகை தீவன பயிர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் இரவு 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8,06,00,000 ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்க

0: துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27 தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28 தேதிகளில் இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15 தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 9 முதல் இரவு 9 வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 10 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் தான் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. உள்ளூர் நேயர்கள் 9344901018 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 அப்படிங்கிற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு மெசேஜ் அனுப்பலாம். உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். 8300191018 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஓகேங்க, இன்றைக்கி ஊட்டி எஃப்எம் சார்பாக முதல் பாடலாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. அந்த பாடலை கேட்டுக்கிட்டே நீங்கள் கால் பண்ணுங்கள்.
2: ஹலோ, இஸ் இட் 4227-56?
3: யா.
2: Could I speak to Miss Sunita?
3: Speaking.
2: Hi, Suni. I'm Raja here. How are you?
3: Fine. Hey, how's everything?
2: Everything according to plan, darling.
3: When will be back?
2: As soon as I finish. Hey, Sunita. Say something. Darling Sunita, what's wrong? Say something.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜாவோட வாய்ஸ்ல விடியும் வரை காத்திரு அப்படின்ற படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. முதல் நேயராக யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் ஜேடர்பாளையத்திலிருந்து ஜோதிமணிங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: யாகம் படத்துல இருந்து வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், அருமையான பாட்டுங்க சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: எஸ் ஜானகியோட வாய்ஸில் தியாகம் படத்துக்காக தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:15 ஆயிடுச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக யார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திண்டுக்கல்லிருந்து திண்டுக்கல் நாகல் நகர் அப்படின்ற இடத்துலருந்து நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் இவங்களாரும் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க. மூன்று முடிச்சு படத்திலிருந்து இவர்கள் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமகிட்டு.
1: ஒரு நாள் ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள் வரும்.
2: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுங்க. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 at OTFM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: 8:22 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: உதகமண்டல வானொலி நிலையத்தில் நின்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு அருமைய அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுகிறேன். நல்லம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: கேமமா இருக்கிறோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஊட்டியில கிளைமேட் எப்படி இருக்கிறது?
0: ஊட்டி எல்லாரும் நலமா இருக்கிறோம். கிளைமேட் வந்து அப்பப்ப மழை வந்துட்டே இருக்குதுங்க சார். இங்க
1: வந்துட்டே இருக்கு. ஏற்கனவே குளிர் மழை வேற வர்றது. அப்படி
0: சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அது சிவாஜி கணேசன் அவங்க நடிச்சு 240வது படமாக 1984 வெளிவந்த படம் சிரஞ்சீவி.
0: சரிங்க.
1: இந்த படத்திலே அன்பெண்ணும் ஒளியாக ஆலய மணியாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இப்பாடலை உங்கள் கைங்கரித்தில் நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும்னா நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றி நன்றி.

0: 8:27 நிமிஷம் ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிருந்து?
1: மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுவாமி பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: மானஸ்தன் படத்துல இருந்து ராசா ராசாதான்ங்கிற பாடல் கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.

ஸ்டுடியோவில் டைம் 8:32 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தங்க மகன் படத்திலிருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த பாடல் எங்களுக்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாராபுரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து எம் துரைராஜ் அப்படிங்கிறவர். இதோ அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: 8:38 ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்கிருந்து? ஆஹா, என்னன்னு தெரியல, அப்படியே பேச பேச லைன் டக்குன்னு கட் ஆயிருச்சு. பரவாயில்ல, அவருக்காக நம்ம அப்படியே சூப்பரா ஒரு பாடல் ஒன்று கொடுத்துடலாம். கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செமகிட்டு.

0: எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். ஊட்டிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேரம் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: உத்தமபுத்திரன் படத்திலிருந்து கண்ணிரண்டல் மோதி என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த இரவு நேரத்தில்.
0: கண்டிப்பாங்க சார், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்புக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: 8:49 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். பிடிச்சமா இருக்கு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து அம்மன் கோயில் கிடக்காலே. பாடல் வந்து சின்னாமணி கோயில்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: தேங்க்யூ.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:54 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, யாருங்க? சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நேர்களே, நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக முள்ளும் மலரும் படத்திலிருந்து அப்படியே சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வரப்போகுது. இந்த பாடலோட இன்றைக்கி நம்ம நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க. நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த எல்லா நேயர்களுக்கும், ஃபோன் பண்ணி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த எல்லா நேயர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: திரை கானம் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: ஆகாஷ்வாணி நேரம் 9:30. அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
1: மேடம், நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது இயற்கை பேரிடர் அப்படின்னா என்ன?
2: இயற்கை பேரிடர் பேர்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம், இயற்கையினால் ஏற்படக்கூடிய ஒரு பேரிடர். பேரிடர்ங்கிறது வந்து என்ன, ஒரு பெருமளவுல உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படக்கூடிய இயற்கையினால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அதுதான் வந்து இயற்கை பேரிடர்னு நம்ம சொல்றோம்.
1: மேடம், இதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு?
2: முக்கியமா பார்க்க போனா இயற்கை பேரிடர்கள்ல நீர் சார்ந்த மற்றும் வானிலை சார்ந்த பேரிடர்கள் ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா வெள்ளம், அப்புறம் அதி கனமழை, கனமழை மற்றும் புயல் சார்ந்த பேரிடர்கள். இது வந்து உலக அளவுல பாத்தீங்கன்னா 70% இதனால வரக்கூடிய பேரிடர்கள் தான். அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு புவி சார்ந்த பேரிடர்கள், அதுல வந்து நம்ம முக்கியமா சொல்லக்கூடியது வந்து பூகம்பம், அப்புறம் எரிமலை. இது ரெண்டும் ஒரு 11% ஒரு உலக அளவில் நான் சொல்றது வந்து நிகழ்வுகளாக இருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா நீண்ட கால வானிலை, அதாவது காலநிலைன்னு சொல்லுவோம், அதனால ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்னால ஒரு 8% பேரிடர்கள் அமைகின்றன. அதை தவிர தொற்று போன்ற உயிரியல் சார்ந்த பேரிடர்களும் ஒரு 10% உலக அளவில் ஏற்படுகின்றன.
1: மேடம், பூகம்பம்னா என்ன?
2: பூகம்பம்னா உங்களுக்கு தெரியும், பூமி வந்து தரைமட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு சாலிடான ஒரு சர்ஃபேஸாக இருக்கு. பட் அது உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து அந்த சாலிடான இருக்கிற சர்ஃபேஸுங்கிறது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே மேண்டில்னு அது ஒரு பிழம்பாட்டும் இருக்கும் அங்கே. அதுக்கும் உள்ளே போகிறத ஒரு லிக்விடாகவே இருக்கக்கூடிய ஒரு இன்னர் அவுட்டர் கோர் இருக்கும். ஸோ அதுக்கும் உள்ள ஒரு சாலிட். இப்படி இருக்கிறதுனால வந்து சர்ஃபேஸுங்கிறது வந்து வெளியில் பார்த்தா நமக்கு எல்லாம் ஒரு சிங்கிள் இது மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக அது வந்து நிறைய பிளேட்ஸ் வந்து மேண்டில் மேலே இப்படி ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கக்கூடிய பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து இருக்கிறது தான் வந்து சர்ஃபேஸை வந்து வடிவமைக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறத இந்த பிளேட்ஸ் வந்து இந்த பிழம்பு மேல லேசா நகர்ந்துட்டே இருக்கும். அப்படி நகர்ந்துட்டே இருக்கிறத சில சமயங்கள்ல என்ன ஆகும்னு கேட்டாக்க, பூமியோடைய சர்ஃபேஸ்ல இது ஒரு நகர்வுனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நார்மலா இருக்கக்கூடியது தான், பட் சில சமயங்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தியா ஆச்சுன்னா என்ன ஆகும்னாக்க, பூமியோட சர்ஃபேஸ்ல சின்ன சின்ன கிராக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஃபால்ட்னு சொல்லுவாங்க, ஃபால்ட் லைன்ஸ்னு ஜியாலஜிக்கல். ஸோ அது மாதிரி ஃபால்ட் லைன்ஸ் வர்றச்ச இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அது நகரும் போது இந்த ஃபால்ட் மேலே நகரச்ச என்ன ஆகும்னாக்க பூமியில் அதிர்வுகளை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு பெரிய ஷேக்கிங், அதாவது நல்ல நம்மளே மேலே இருக்கிறவங்களே நம்ம உணரக்கூடிய அளவுக்கு ஷேக்கிங் வரும். அது வந்து இன்டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் அண்ட் இன்டென்சிட்டியில் இருக்கக்கூடும். ஆனால் இது என்னென்னா ஒரு இடத்துல நடந்தாலும் நிறைய தூரம் நேரம் ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த அதிர்வுகளை மக்கள் வந்து உணரக்கூடிய அளவுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
1: மேடம், பூகம்பம்ல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு?
2: வகைன்னு சொல்லணும்னா மெயினாக வந்து நான் சொல்றது டெக்டானிக் பிளேட்ஸ்னால வரக்கூடிய என்ன சொல்றது அதிர்வுகள். அதை தவிர பார்த்தீங்கன்னா எரிமலை ஏற்படுறது இல்லையா, அந்த சமயங்கள்லையும் சில சமயம் வந்து பூமியில ஒரு சின்ன எரிமலை வரத்து வந்து பூமியிலேருந்து தானே வருது பிழம்பு, அப்படி வரத்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள நடக்க தான் செய்யும். அப்போ சில நிகழ்வுகளும் வரலாம் பூகம்பமா. அதை தவிர என்னன்னு கேட்டாக்க கொலாப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மலையோடைய உச்சி ஏதோ ஒரு சில போர்ஷன் வந்து டிட்டாச் ஆயிட்டு விழறதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றச்ச, அப்படி மாதிரி வர்றச்ச வந்து கொலாப்ஸ் டைப்பில் ஒரு நடக்கும்னு இதெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக சொல்லப்பட்ட டிஃப்ரெண்ட் வகைகள். அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வெடிக்கிறாங்க இல்லையா மைன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோஸ், அந்த மாதிரி சமயத்தில் அதனால கூட பூமியில் வந்து அதிர்வுகள் ஏற்படலாம், பிளாஸ்ட்னால வரக்கூடிய அதிர்வுகள்.
1: மேடம், நம்ம எப்படி எர்த்குவேக்கோட இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுறோம்?
2: எர்த்குவேக் நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சீஸ்மோமீட்டர்னு இருக்கு. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா எர்த்குவேக் போது உள்ள எர்த்லேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து சீஸ்மிக் வேவ்ஸாக ட்ராவல் ஆகும். அந்த சீஸ்மிக் வேவ்ஸாக ட்ராவல் ஆகிறத அதோட டைம், லொக்கேஷன், இன்டென்சிட்டி அந்த எர்த்குவேக்கோடது இந்த சீஸ்மோமீட்டரில் ரெக்கார்ட் ஆகும். அதை வச்சு தான் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம் இன்டென்சிட்டி. அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்தெந்த ஏரியாவில் வந்து நமக்கு நான் இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னாக்க வந்து பாஸ்ட் டேட்டா பிளஸ் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஃபால்ட் லைன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு ஜியாலஜிக்கல் சர்வேல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்டையர் ரீஜனை வந்து எந்தெந்த ஏரியாலாம் எர்த்குவேக் ப்ரோன் ஜாஸ்தி அப்படிங்கிறத வந்து மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆறு கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் ஆறு கேட்டகரிஸாக பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம்னாக்க ஹிமாலயன் பீரியட் பெல்ட் வந்து ரொம்பவே ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ். அது வந்து ஜோன் சிக்ஸ் ஹையஸ்ட் ரிஸ்க் வச்சுருக்காங்க அதுக்கு. அதே மாதிரி அதை ஒட்டிய பகுதிகள் நிலப்பரப்புகளை கூட அதை ஒட்டிய பகுதிகள் இப்போ பீகார்லேயோ இல்லை அந்த மாதிரி ஒட்டின பகுதிகளில் நேபாள் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு அங்கேயுமே வந்து ஜாஸ்தி ஒரு ஒரு நாலு ஒரு அஞ்சு அன்கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த சீஸ்மிக் மேப்பிங்கில். அதை தவிர இந்தியாவில் மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் தி அதே மாதிரி வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கச் ஏரியா அது ஒட்டிய குஜராத் ஏரியாலையும் வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவோம். அங்கேயும் வந்து நாலு இல்லை அஞ்சு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் ரெண்டு அல்லது மூணுங்கிற கேட்டகரியில் இருக்குது, மாடரேட்டாக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கேட்டகரி ஜோன் த்ரீல இருக்குது.
1: மேடம் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் பூகம்பம் வரும்போது?
2: ப்ரிகாஷன்ஸ் இல்லை, மக்களுக்கு தெரியணும். அதாவது பூகம்பம் ஏற்படுத்துக்கான ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இது கிடச்சுனா கூட ஹிண்ட் கிடச்சுனா கூட ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னாக்க ஒரு கேட்ச் வேர்ட் சொல்லுவாங்க, ட்ராப், உடனே உட்காந்துரு, தலை நிற்க வேண்டாம், தள்ளிவிட்டா விழுத்துக்க. அப்புறம் கவர் அண்ட் ஸ்டே ஸ்டில், அதாவது ஹோல்டான்னு சொல்லுவாங்க, ட்ராப் கவர் அண்ட் ஹோல்டான்னு சொல்லுவாங்க. அதாவது உட்காந்துடு, அப்புறம் வந்து கையில் ஏதாவது ஒரு குஷனோ தலகானியோ ஏதாவது பக்கம் தலைமையில் வச்சிடணும். ஜஸ்ட் ஒரு சேஃப்கார்ட் பண்ணிக்க, பிடிச்சி தலைமையில் பிடிச்சிட்டு தனியாக ஓப்பனில் நிற்காதீங்க, பில்டிங்கெல்லாம் தலையில் விழுத்து. ஒரு டேபிள் இருந்தால் பெஸ்ட் டு கோ அண்டர் த டேபிள். இது நல்ல ஒரு ஸ்டர்டியான டேபிள் இருக்குன்னா அது கடையில் போய் உட்காந்துட்டோன்னா சேஃப். இந்த டேபிள் வாங்கிக்கோ மேலேருந்து விழுற இது எல்லாத்தையும். ஸோ அந்த டேபிள் அடியில் போயிட்டு உட்காந்துட்டு தலைக்கு மேலே ஒரு குஷனோ ஏதோ கையில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோ, இல்லை கையாவது வைங்க, வச்சு க்ளோஸ் பண்ணி தலையை கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிட், அந்த அதிர்வு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நகராதிங்க. உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிறத வந்து எந்த ஒரு பில்டிங்ஸ் கிட்டக்கும் நிற்காதீங்க, நல்லா ஓப்பனாக இருக்கு போயிடுங்க. ஏன்னா ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம மேலே விழக்கூடாதுங்கிற எண்ணம் கரெக்டாக இருக்கணும். எங்கேயா இருந்தாலும் தள்ளி நில்லுங்க, கூடிய மட்டும் கையில் என்னது பொருட்கள் இருந்தால் அதை வச்சு தலையை கவர் பண்ணிவிட்டு உட்காந்துடுங்க. உட்காந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான் அது முடிகிற வரைக்கும். அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெதுவாக நகர்ந்து பார்க்கலாம், எங்கேயானு விழுந்திருக்கா, விழுந்த இடத்துல யாராவது மாட்டியிருக்காங்களா, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவையா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்கன்னா அவங்கள போய் வெளியில் கூட்டின்னு வரத்துக்கெலாம் ஹெல்ப் பண்ணலாம்.
1: மேடம் இந்த ஃப்ளட் அதாவது வெள்ளம், இந்த வார்த்தையை வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம் நம்ம. இந்த வெள்ளம்னா என்ன?
2: வெள்ளம் அதாவது ஒரு நீர் வந்து ஒரு பர்டிகுலர் பவுண்டரிக்குள்ளே தான் ஓடி இருக்கு. கடல்னாலும் அதுக்கு ஒரு பரப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கோஸ்ட் லைன் வருது, ஒரு நிலப்பரப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. அதே மாதிரி ஒரு ஆறுன்னு வச்சாலும் அது ஒரு ஒரு ஒரு பர்டிகுலர் நிலப்பரப்பு வரைக்கும் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கரை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிலப்பரப்பு இருக்குது. இப்போ அந்த அதோடைய பவுண்டரியை தாண்டி வெளியே வருது, அது ஒரு வெள்ளம், அது ஒரு விதமான வெள்ளம். அதே சமயத்தில் அபரிமிதமான மழை பெஞ்சு தண்ணீர் வந்து ஓட முடியாமல் போய் ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளமோ இல்லை வந்து அதுக்கான ஒரு சேனல் ப்ராப்பராக அமையாத சக்ஷத்தை தண்ணி நிற்கிறது இல்லை, ஏரியாவே வந்து ரொம்பவே வந்து லோ லேயிங்காக இருக்குங்கிற பட்சத்தில் தண்ணி நிறைய ஸ்டாக்னெண்ட் ஆகிடுது அப்படிங்கிற பக்கத்தில் வர்றதுக்கு வந்து வந்து அதுவும் வந்து ஒரு மாதிரி லோக்கலைஸ்டு ஃப்ளட்டிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக ரிவரைன் ஃப்ளட்டிங் வந்து பெரிய அளவில் நடக்கக்கூடியது வந்து ஆற்று நீர் வந்து ஃபுல்லாக அது அதோட பரப்பளவுக்குள்ளே ஓடாமல் ரெண்டு சைடும் வந்து லேண்டு ஏரியாவில் வந்து தண்ணி நிக்கிறது, லேண்ட் ஏரியால வந்து தண்ணி நிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா
1: எதனால வெள்ளம் ஏற்படுது?
2: வெள்ளம் ஏற்படுறதுக்கு மெயினா வந்து பேரிடர்கள் வந்து மெயினா சொல்ல வேண்டியது வந்து புயல் காலத்துல ஏற்படும். அது வந்து மெயினாக வந்து அது வந்து கோஸ்டல் ஃப்ளட்டிங் சொல்லுவாங்க. ஏன்னா புயல் வந்து கரையை கடக்கிற நேரத்தில் கோஸ்ட் ஒட்டிய இடங்களில் நிறையவே ஏற்படும். ஸோ வந்து மற்றும் கனமழை, அதாவது மிக கனமழை அதிக கனமழைன்னு ஏற்படுற சமயத்தில் வந்து ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமாக தண்ணி கொட்டிடுத்துனா அந்த தண்ணி போகிறதுக்கான வடிகால் சரியாக இல்லாத சமயங்களில் அந்த இடத்துல வந்து ஒரு இனண்டேஷன் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தவிர இப்போ பெரிய சிட்டிஸை பார்க்கணும், அர்பனைசேஷனும் ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா வந்து நிறைய வெறும் இன்டென்ஸ் டென்ஸ் பாப்புலேஷன் இருக்குது, வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ப்ராப்பராக வந்து சில விதத்தில் அடைப்பேர்

0: பட்டு இருக்கும். நம்ம நிறைய மக்கள் யூஸ் பண்ற இடத்துல வந்து ப்ராப்பரா இல்லாத சமயத்துல டிரைனேஜ் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருந்தா தண்ணீர் வெளியா போக முடியாத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மழையே வந்து ஒரு ஒரு அர்பன் ஏரியால பெய்யறதுக்கும் ஒரு ஒரு வில்லேஜ் ஏரியால பெய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன நிறைய ஓப்பன் பரப்பளவிற்கு கிரவுண்ட்ல வந்து சோக் ஆயிட்டு தண்ணி உள்ள போகும். இங்க அர்பனைசேஷன்ல அது சான்ஸ் இல்லாதனால தண்ணி நிற்கும் நமக்கு. ஸோ அதனால வந்து ஃபிளட்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தியா வரதுக்கு. ஸோ கோஸ்டல் ஃபிளட்டிங்னு ஒன்று இருக்கு. அதை தவிர வந்து ரிவர் இன் ஃபிளட் முன்னாடியே சொன்னேன், ரிவர்ஸ்ல வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அர்பனைசேஷன்னாலேயும் வந்து அர்பன் ஏரியாவில் வரக்கூடிய ஃப்ளட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் அதெல்லாம்.
1: மேடம் வெள்ளம்ன்றது ஒன்று தானா இல்லை வெள்ளத்தில் வகை இருக்கா?
0: இதான் இப்போ நான் மூணு வகை நாமளே இப்போ பேசுறது சொன்னோம். அது தவிர இன்னொன்று முக்கியம் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்னு சொல்லுவாங்க ஒன்று. அது என்னன்னாக்கா திடீர்னு ஏற்படக்கூடிய வெள்ளம். ஒரு ஓப்பன் ஏரியாவில் இருப்போம், அதாவது எப்பவுமே அந்த தண்ணீர் ஓடிட்டு இருக்காது ரிவரில். அந்த ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மலைப்பகுதி கீழே இருக்கோம், நம்ம மேல் பகுதியில் மழை பெஞ்சா அந்த தண்ணி ஓடி வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு தண்ணி வந்து வேகமாக வரத்துக்கான சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு டேமோ ஏதோ இருக்கு, அது உடச்சிட்டு இருது, இல்லை ஒரு மழை ஒரு ரிவரே வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிடுது அப்படின்னா நினச்சு பார்க்கறதுக்குள்ள கீழே வந்துடும் அந்த தண்ணி. ஸோ நீங்க பார்க்க போனா, நீங்க ஒரு ரீசெண்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு வந்து குற்றாலம்ல நமக்கு ஜூலை ஆகஸ்ட்ல தான் சீசன் சொல்லுவாங்க. ஏன்னா கேரளா பக்கம் மழை பெய்யுது, அந்த மலையிலேருந்து வர தண்ணி வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து விழருது. அது வந்து நார்மலா ஓடுற வரைக்கும் அது சீசன். சில சமயத்துல அபரிமிதமா அங்க மழை பெய்யறது என்ன ஆகுது, இங்க வந்து நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸ்லயோ இல்ல நமக்கு வந்து இந்த தென்காசி ஒட்டி கொடுக்கறதுலாம் வந்து பெருமளவு வெள்ளம் ஏற்படுறதுக்கான சான்ஸ். ஃபிளாஷ் ஃபிளட் குளிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களே மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஓடணும்னு சொல்லி அதனால என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரச்சு அந்த பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே வார்னிங்கும் கொடுத்துட்றாங்க இப்போலாம்.
1: மேடம் இப்போ வெள்ளம் வருதுன்னா நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம்?
0: வெள்ளத்துக்கு மெயினாக வந்து நமக்கு வந்து வெள்ளம் வந்ததுன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அஃபெக்ட் ஆகும், இண்டிவிஜுவல்ஸும் அஃபெக்ட் ஆகும். மெயினாக நமக்கு வரப்போகிறதுன்னு தெரிஞ்சால் ஒரு பெருமழையோ இல்லை ஒரு புயலோ நம்ம பக்கத்தில் வரப்போகிறது, அதனால ஒரு வெள்ளம் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் மெயினாக வந்து நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் கிட்டு ரெடி பண்ணி, மெடிக்கல் கிட் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அத்தியாவசிய சாமான்கள் நமக்கு தேவையானது, ஒரு டார்ச் லைட்டு, அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நம்மளால் விட்டு அப்புறம் ஃபியூச்சர் லைஃப்க்கு நமக்கு எப்பவுமே தேவையாக படைக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து முதல்ல பேக் பண்ணி கீழே வைக்காம மேலே ரைஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ எங்கேயோ கொண்டு வச்சுருங்க. இதெல்லாம் முக்கியமான இது. மெடிக்கல் கிட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தைங்க இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஆகாரத்துக்கான முக்கியமான இது இதெல்லாத்தையும் பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யார் இருந்தாலும் சரி அங்கே கொண்டு வச்சுருங்க. ஏன்னா உனக்கு உள்ள தண்ணி வர பட்சத்தில் வேற எல்லாத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. பட் நம்ம பேசிக்காக நம்மளுடைய சஸ்டனன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி முக்கியமான பொருட்களை எடுத்து வச்சு நம்ம பேக் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் கவர்மெண்ட்டோடைய அஃப்கோர்ஸ் ரெகுலராக வார்னிங்ஸ் வரும், என்ன எந்தெந்த பக்கத்துலேருந்து தண்ணி போகிறது என்னன்னு. அனாவசியமாக வெளியில் போக வேண்டாம். அன்லஸ் யூ ஆர் கைடர் இவாக்குவேட் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கிடைச்சிக்கிறத இமீடியட்டாக ஒரு டெம்பரரி டிஸ்லொகேஷன் ஏற்பட தான் ஏற்படும், எஸ்பெஷலி தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட தான் ஆகும். அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணி எங்கே வந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களோ எங்கே கொண்டு போய் இருக்க சொல்கிறாங்களோ அங்கே என்னென்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுமோ உங்களுடைய சஸ்டனன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ பார்த்து அதை விடாமல் எடுத்துகிட்டு போகணும்.
1: மேடம் சைக்ளோன்னா என்ன?
0: சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து ஒரு காற்றுடைய சுழற்சி. அது பேசிக்கலாக பார்க்கணும்னா அது காற்றுடைய சுழற்சி. அது வந்து காற்றோட சுழற்சினா அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய இது அப்படின்னு கேட்டால் எப்பவுமே காற்று எங்கே இடத்துல சுழற்சினு தானே இருக்கணும் அப்படின்னு இல்லை. இது வந்து சைக்ளோன்கிறது ஒரு வெரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு சுழற்சி. அது கடலில் ஏற்படக்கூடியது. கடலுடைய சக்தியை எடுத்து அதனுடைய சக்தியை அடித்து அது காற்றுக்கு சுழற்சிக்கான சக்தி வந்து கடல்லேருந்து எடுத்துக்கிறது, கடலோட வெப்பத்துலேருந்து எடுத்துக்கிறது. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வேகமாக சுற்றும் காற்று. அதாவது நார்மலாக இப்போ இருக்கிற காற்று மாதிரிலாம் இருக்காது, புயல் போது புயல்னு சொல்லுவோம் அந்த தமிழில். அதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா காற்றுடைய ப்ரெஷர் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரொம்பவே குறைஞ்சிரும். குறைஞ்சதுனால எல்லா பக்கத்துலேருந்தும் காற்று வந்து அந்த லோ ப்ரெஷரை நோக்கி நகரும். அந்த அது நகர்றச்சு என்ன ஆகுதுனாக்கா எல்லா அந்த காற்று வந்து எல்லா பக்கத்துலேருந்து வர காற்று வந்து அந்த லோ ப்ரெஷரை சுற்றி வட்டமிட்டு மேலே எழும்புறது. இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மேல் தான், ஏன்னா கடலுடைய சக்தியை வச்சுருந்தான் இது நடக்கிறது. ஸோ கடலில் தான் ஏற்படக்கூடிய முக்கியமாக இது எங்கே நடக்கும்னாக்கா வந்து கடலுக்கு வெப்பம் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே. ஸோ நேச்சுரலி அது வந்து ட்ராபிக்கல் பெல்ட்டில் தான் மெயினாக நடக்கும். மெயினாக நீங்கள் இப்போ மோர் அண்ட் மோர் நீங்கள் போல்வாட் சைட் போக போக வந்து கடலோடைய வெப்பம் வந்து குறைஞ்சிரும். ஸோ கடலுக்கு கூடிய வெப்பத்தை வச்சு தான் வந்து இது நிகழறதுனால ட்ராபிக்கல் ரீஜனில் தான், அதனால தான் இதுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு சொல்கிறது உண்டு. இந்த சைக்ளோன்ஸ் வந்து கடல் மேலே ஃபார்ம் ஆகும், நல்லா இன்டென்ஸாக சுற்றும். ஸோ கடலோட சர்ஃபேஸே ரஃபாக தான் இருக்கும், அலைகள் போயிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சுழற்சி. அந்த சுழற்சிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கும்னா ஒரு சைக்ளோன் ஆச்சுன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி சுழற்று பண்ணிட்டு நகரும். அது நகர்றது நகர்ந்து நம்ம வந்து கடல் மேலேருந்து வந்து நகர்ந்து போய் ஒரு நிலப்பரப்பை நோக்கி நகர்றச்சா எந்த நிலப்பரப்பு மேலே தாண்ட போகிறதுங்கிறத வச்சு தான் வந்து சைக்ளோன் எங்கே கிராஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா அதோட காற்றோட அவ்வளோ வீரியம் வச்சிருக்கிறதுனால அந்த அது வந்து நிலப்பரப்பு மேலே வர்றச்ச அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே இருக்கிற

0: மக்களும் அந்த அந்த காற்றை எதிர்கொள்ள முடியாமல் நிறைய சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: மேடம், புயல் எப்படி உருவாகுது?
0: புயல் உருவாகிறதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. அதாவது கடலோட, இப்போ சொன்ன மாதிரி கடலுடைய வெப்பம், ஸோ ஒரு ஒரு அளவுக்கு 26.5 டிகிரிஸ்ன்னு சொல்லுவோம், செல்சியஸ் மினிமமாக இருக்கணும், அதுக்கும் மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் அதுவாது இருக்கணுங்கிறது. ப்ளஸ் அந்த வெப்பம் வந்து ஒரு 50 மீட்டர் டெப்த் வரைக்குமாவது இருக்கணும். வெறும் சர்ஃபேஸில் மட்டும் இருக்குது, கீழே போகும்போது ரொம்பவே குறைஞ்சிருத்தனால நமக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்காது. ஸோ 50 மீட்டர் டெப்த் வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு வார்மான சி சர்ஃபேஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காற்றின் போக்கு, அதாவது வளிமண்டலத்தில் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றுல வந்து பெருசாக வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது. விண்ட்ஷியர்னு சொல்லுவோம், கீழ்மட்டத்துக்கும் மேல்மட்டத்துக்கும் இருக்கிற காற்றுகளை வேரியேஷன் ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சீராக இருக்கணும். ஒரு பக்கத்துலேயே ஒரு ஒரு மாதிரி காத்து, ஒரு பக்கத்து ஒரு பக்கத்து மாதிரி காத்துனா கலைச்சிடும், இதோட ஃபார்மேஷனை கலைச்சிடும். ஸோ கலைக்க முடியாத அளவுக்கு ஷியர் வந்து லோவாக இருக்கணும்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் காற்று சுழற்றணும்னா சுழற்சிக்கான ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்காங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து பூமியே சுழண்டுன்னு இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். அந்த பூமியோட சுழற்சி எப்படின்னா வந்து பூமதி ரேகையை ஒட்டி அதோட சுழற்சி வந்து இனி மினிமம், நீங்கள் துருவங்களை நோக்கி நகர நகர அதோட சுழற்சி அதிகமாகும். ஸோ பூமதி ரேகையில் சற்று தள்ளி ஒரு 5 டிகிரி, ஒரு 500 கிலோமீட்டர் அதாவது தள்ளி இருந்தீங்கன்னா பூமியோட சுழற்சியிலேருந்தே வந்து காற்றுக்கு ஒரு சுழற்சி சுழற்றுறதுக்கான ஒரு தன்மை கிடைக்கும். அந்த தன்மையை வச்சுட்டு அது ஃபர்தராக டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் பூமதி ரேகையை ஒட்டி வந்து சைக்ளோன்ஸ் வெரி ரேர்லி ஃபார்ம். ஈக்குவேட்டரை ஒட்டி கொஞ்சம் தள்ளி நார்த்வர்ட்ஸ் ஆர் சவுத்வர்ட்ஸ் வச்சுனிங்கன்னா அதான் ஒரு 5 டிகிரின்னு சுமாராக சொல்லுவோம். பட் அதுக்காக வந்து பண்ணினதே இல்லையான ஒரு 2 டிகிரிஸ் நார்த்லேயுமே ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கும். சம் எக்ஸப்ஷனல் கேசஸ், வேற சில காரணங்கள்னால சுழற்சி கடிச்சு ஃபார்ம் ஆனது இருக்கு. பட் இன் ஜெனரல் பூமியோட சுழற்சியை வச்சு காத்து சுழற ஆரம்பிக்கணும்னா ஒரு ஒரு மினிமம் வேல்யூ ஆஃப் கொரியாலிஸ் ஃபோன் சொல்லுவோம், அது இருக்கணும். அது வந்து ஒரு 5 டிகிரி தள்ளி, அதாவது ஒரு 500 கிலோமீட்டர் ஃப்ரம் தி பூமதி ரேகையிலேருந்து எடுத்துனீங்கன்னா அங்கே அங்கேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மெயினாக டிராபிக்கல் பெல்ட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கணும், அதாவது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவோம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து சைக்ளோன், திடீர்னு ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகாது. ஒரு சின்ன சைக்ளோன், ஒரு சுழற்சி, காற்றோட மேலடுக்கு சுழற்சி இருக்கலாம், அது வந்து தரைக்கு இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் அது. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். ஒரு ஒரு கோரியாலிஸ் ஃபோர்ஸுங்கிறது, அதாவது பூமியோட சுழற்சி இதுலேருந்து காற்று சுழற்சி எடுத்துக்கிறதுனால அது ஒரு மினிமம் வேல்யூ ஆஃப் பூமியோட சுழற்சி இருக்கிற இடத்துல தான் இது ஃபார்ம் ஆக முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கடலுடைய வெப்பம், அப்புறம் வந்து வெர்டிகலாக ஏரில் வந்து ஷியர் கம்மி, ஷியர்னானது காற்றின் போக்கு வந்து ரேடியாக வந்து மாற்றம் இல்லாமல் இருக்கணும் வெர்டிக்கலில். இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சுச்சுவேஷன் எல்லாம் ஏதுவாக ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவரபிள். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு லோ ப்ரெஷர் எப்படி ஆகும்னா மெயினாக வந்து ஹீட்னால நமக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறதுல தண்டர் ஸ்டாம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி தான் வந்து கடல்லையே ஃபார்ம் ஆகும், நிறைய வந்து இடிமின்னலுக்கான மேகங்கள் ஃபார்ம் ஆகும். இடிமின்னலுக்கான மேகங்கள் ஃபார்ம் ஆகிட்டு எல்லாமே வந்து பூமி இது கடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சிக்கும், நீராவிய. அப்படி இருக்கிறது வந்து ஒன்னோட ஒன்று போட்டியே இருக்கும். நான் எனக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படி இருக்கிறது என்ன, ஒவ்வொன்றும் இழுத்துக்கிறது என்ன ஆகும், அதுக்கு கீழே வந்து காற்றோடைய ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ ஒவ்வொரு மேகத்துக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து காற்றோடைய ப்ரெஷர் குறைஞ்சு குறைஞ்சிருக்கும். பட் அதான் பக்கத்து பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நகர் இருக்கக்கூடாது. ஒன்னோட ஒன்று இருக்கிற போட்டியில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகி ஒரே ஒரு சென்டர், அதாவது ஒரு இடத்துல மட்டும் காற்றோடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிட்டே வரும், நல்ல இன்டென்ஸ் கிளவுடிங்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபார்மேஷன் ஆகும். இப்போ இந்த மாதிரி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மேல்மட்டத்தை பொறுத்து மேல நிறைய காற்று வந்து கிழந்து இழுத்து இழுத்து மேலே பொறுத்த மேலே என்ன ஆகும்னா மேல்மட்டத்தில் வந்து ஒரு காற்றோடைய டென்சிட்டி ஜாஸ்தி ஆகி அங்கே வந்து ஒரு ஆன்டிசைக்ளோன், இங்கே வந்து லோ ப்ரெஷர் சொல்ல அங்கே ஹை ப்ரெஷர் ஆகிடும். மேல்மட்டத்தில் ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அங்கே ஒரு இங்கே கீழே வந்து சுழற்சி வந்து, அதாவது என்ன சொல்லுவோம்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதாவது நார்த் இந்தியன் ஓஷனுக்கு சொல்கிறேன் நான், நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அது வந்து சைக்ளோனிக்னு சொல்லுவோம். அதே ஆப்போசிட் சென்ஸில் சுற்றினா அது வந்து ஆன்டிசைக்ளோனிக்னு சொல்லுவோம். மேல்மட்டத்தில் ஒரு ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி, அதாவது எங்கெங்கயோ டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பேட்டர்ன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ஒரு ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய காற்று வெளியே போய் மேலே போயிட்டு எழும்புற காற்று திருப்பி வந்து இறங்கும். இறங்குறது என்ன ஆகும்னாக்கா அது வந்து சுற்றி இருக்கிற காற்றெல்லாம் இன்னும் ஃபர்தராக வார்ம் பண்ணும். இன்னும் கொஞ்சம் வார்மிங் ஆகிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தண்டர் கிளவுட்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது ஃபீட்பேக் மெக்கானிசம், மேலே மேலே போகிற காற்று திருப்பி இறங்கி சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் வார்ம் பண்ணு. வார்ம் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்டென்ஸாக கிளவுட் ஃபார்மேஷன் ஆகும். இப்படி அடுத்து வந்து வந்து லோ ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், என்ன காற்று ஃபர்தராக மேலே இழுக்க போகுது, இழுக்கிறது கீழே வந்து ஏர் குறைஞ்சு போகும், ப்ரெஷர் குறையும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபீட்பேக் லூப்பில் போயிட்டே போயிட்டு என்ன ஆகும்னாக்க கீழே ப்ரெஷர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் சர்ஃபேஸில். ஸோ அட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இப்படி போகிறத வந்து ப்ரெஷர் கீழே குறைய குறைய காற்றுடைய வேகம் கூடும். ஏன்னாக்கா வந்து காற்று வந்து மெயினாக என்னது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வரக்கூடியது ஸ்பீடு. இங்கே சென்ட்ரலில் ப்ரெஷர் குறையுது, வெளியே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கூடிகிட்டே போகும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கூடிகிட்டே இருந்தால் எனக்கும் சென்ட்ரலில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்னும் வேகமாக இழுக்கும் காற்றை. ஸோ காற்று இன்னும் வேகமாக சென்ட்ரலில் இழுக்கிறது என்னாகும், காற்றோட வேகம் கூட்டிகிட்டே போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது சென்ட்ரல் ப்ரெஷர் ஃபாக் ஆக காற்றோடைய ப்ரெஷர் வேகமும் கூட்டிகிட்டே போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60-65 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றச்சோ வந்து சைக்ளோன்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். அப்புறம் ஃபர்தராக வந்து ஹையர் கேட்டகரிஸ் இருக்கும், அதாவது முதல்ல ஒரு லோ ப்ரெஷர் ஏரியான்னு ஃபார்ம் ஆகும், அப்புறம் வந்து ஒரு படிப்படியாக ஏறி ஒரு டிப்ரெஷன் டீப் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சஸ்டெயின்டு சர்ஃபேஸ் வின் சொல்லுவோம். இந்த விண்டோடைய வின் ஸ்பீடை வச்சு தான் இந்த கேட்டகரைசேஷன் பண்ணுறோம். ப்ரெஷர் டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் அப்புறம் தான் சைக்ளோன். சைக்ளோன்கிறது ஒரு 60-65 கிலோமீட்டர் பர் அவர் காற்றுடைய வேகம் ஏறுற சமயத்தில் அது வந்து சைக்ளோன் ஆகுது. அப்புறம் சிவியர் சைக்ளோன், அப்புறம் வெரி சிவியர் சைக்ளோன், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன், அப்புறம் சூப்பர் சைக்ளோன், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது இதுலேயே. காற்றுடைய வேகத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுறது இதெல்லாம்.
1: மேடம், இந்தியாவில் சைக்ளோனோட தாக்கம் எப்படி இருக்குது?
0: இந்தியா பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் ஒரு வெரி வாஸ்ட் கோஸ்ட்லைன். நீங்கள் வந்து வெஸ்ட்டில் வந்து குஜராத் கோஸ்ட்லைனில் ஆரம்பித்து ஃபுல்லாக ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பார்த்தீங்க, இந்த வி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7500 கிலோமீட்டர்ஸ் அந்த கோஸ்ட்லைன். அதை தவிர உங்களுக்கு வந்து அந்தமான் அதுக்கெல்லாமும் இப்போ பரப்பளவு வந்து கோஸ்ட்டை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்தியன் கோஸ்ட்லைன் வந்து ஒரு 10,000-11,000 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஐலாண்ட்ஸை விட்டுட்டு இந்த மெயின்லேண்ட் இதை வச்சிங்கன்னா ஒரு 7500 கிலோமீட்டர்ஸ் கோஸ்ட்லைன். ஸோ இந்த கோஸ்ட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியன் ஓஷனுங்கிறது வந்து இப்போ வந்து ஈஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு நம்ம வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் அரேபியன் சீ இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் வந்து பேசிக்கலி வந்து நம்ம இந்தியன் ரீஜனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என்டையர் கோஸ்ட்லைன் வந்து இஸ் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ். ஆனால் அதுலேயும் என்னென்னாக்கா பே ஆஃப் பெங்காலில் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டை தாக்கிறது வந்து ஜாஸ்தி. அரேபியன் சீயில் ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் நிறைய வெஸ்ட்வேர்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து அரேபியா அந்த பகுதிகளை தாக்கிறதும் நம் பேசிக்கலாகவே அரேபியன் சீல வந்து சைக்ளோன்ஸ் கொஞ்சம் குறைச்சி தான் ஃபார்ம் ஆகுது இது வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் கம்பேர் பண்ணுறது. ஏன்னா வந்து சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அரேபியன் சீ கொஞ்சம் கூலர்னு, ஆனால் இப்போ வந்து இந்த வார்மிங் சினாரியோவில் பார்த்தா அரேபியன் சீல வார்மிங் ஜாஸ்தியாகுது. இது ரீசென்ட் இயர்ஸ் ரீசென்ட் டிக்கெட்ஸில் பார்த்தா அரேபியன் சீலேயும் நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, ஃபார்ம் ஆகுதுல இன்டென்ஸாகவும் ஆகுது. நிறைய வந்து வெஸ்ட்வேர்டாக போகும், ஒருவேளை ரீகவ் ஆகி நார்த்தாக வந்தால் நமக்கு வந்து நம்ம வெஸ்ட் கோஸ்ட்லேயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டும் வந்து ப்ரோன் டு சைக்ளோன்ஸ் தான். அதில் வந்து நீங்கள் ஆந்திரப்பிரதேஷ் பெரிய கோஸ்ட் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் கோஸ்ட்லைன் இருக்குது. குஜராத் 2000 கிலோமீட்டர் கோஸ்ட்லைன். அதே மாதிரி இருக்கிறத வந்து ப்ரோன் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து சைக்ளோன் சீசன்னே சீஃப் சைக்ளோன் சீசன் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையில். அது தவிர பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் செகண்டரி சைக்ளோன் சீசன், ரெண்டு சைக்ளோன் சீசன் இருக்குது நமக்கு. இடையில வந்து நமக்கு மான்சூன் வந்துடுது. ஸோ சாதாரணமாக வந்து சம்மர் சீசனில் தான் வந்து சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்தியாவில் ரொம்ப ஸ்பெஷல் இது. சம்மர் சீசனில் ஃபார்ம் ஆனால் கூட சம்மர் மான்சூன் ஒன்று வரதுனால இடைப்பட்ட காலத்தில் ஜூன் டு செப்டம்பர் வந்து கொஞ்சம் சைக்ளோன்ஸ் ஜூன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்கலாம், செப்டம்பர் எண்ட்ல கொஞ்சம் இருக்கலாம். பட் அந்த மெயின் மான்சூன் மந்த்ஸ்ல வந்து சைக்ளோன் ரொம்ப கம்மி. ஏன்னா மான்சூனோட விண்ட்ஸ் வந்து வேற டைரக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, காற்றின் போக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்னு. ஸோ வந்து காற்றின் வந்து மேற்குலேருந்து வர காற்று வந்து இருக்கிறத வந்து நமக்கு வந்து ஷியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வெர்டிகலாக, அதனால வந்து சைக்ளோன்ஸ் ஜென்ரலி ரொம்ப ஃபார்ம் ஆகாது. ஸோ நமக்கு ரெண்டு சைக்ளோன் சீசன் ஆகிடுது. மான்சூன் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து பிரைமரி சைக்ளோன் சீசன், அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மே ஜூன் வந்து செகண்டரி சைக்ளோன் சீசன். அந்த சைக்ளோன் சீசனில் இந்த இந்த என்டையர் கோஸ்ட் லைனில் எல்லா இடத்துலையுமே கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
1: மேடம், தமிழ்நாடோட சைக்ளோன் சீசன் பற்றி சொல்ல முடியுமா?
0: இப்போ சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடுக்கு மெயினாக வந்து அந்த ரெண்டு சைக்ளோன் சீசன் சொன்னேன் இந்தியாவை பொறுத்தவரையில். அதில் ப்ரீ மான்சூன் சைக்ளோன் சீசனில் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடு தாக்கக்கூடிய சைக்ளோன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இது வரைக்கும் வந்து, ஏதோ ரெண்டோ மூணோ ஏற்பட்டிருக்கு இந்த பாஸ்ட். பட் போஸ்ட் மான்சூன் சைக்ளோன் சீசன் சொல்கிற இல்லையா அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அது வந்து தமிழ்நாடு இஸ் வெரி மச் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ் டூரிங் தட் சீசன். அப்போ நமக்கு ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை காலம், அந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே இந்த சைக்ளோன்ஸும் நம்ம தமிழ்நாடை தாக்குறது. ஸோ மழையும் நார்மலான மழை ப்ளஸ் புயல்னால் ஏற்படக்கூடிய மழை மற்ற சேதங்கள் இதெல்லாம் சேர்த்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான பீரியட் இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாடை பொறுத்தவரையில். நிறைய சைக்ளோன்ஸ் வந்து நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணியிருக்கு, நிறைய சேதங்களையும் விளைவிச்சிருக்கு, அதே சமயத்தில் மழையும் கொடுத்துருக்கு. இப்போ 2016 நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுருந்தீங்க தெரியல, ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு மழையை பொறுத்தவரையில் ட்ரவுட் கண்டிஷன்ஸ் இருந்தது சுச்சுவேஷன். அது மழையே இல்லாமல் இருந்தது. டிசம்பர் மாதத்தில் ஒரு வர்தா சைக்ளோன் வந்தது, டிசம்பர் அந்த சுவர்தா சைக்ளோன்னால காற்று ஜாஸ்தி. சென்னையில் மட்டுமே பார்த்தா 1 lakh ட்ரீஸ் விழுந்ததுன்னு சொன்னாங்க. அந்த சைக்ளோன் போது காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த சைக்ளோனில், பட் மழையும் கிடச்சிது. ஸோ ஒரு ஒரு சைக்ளோன் வர்றச்சோ பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் ரெயின்ஃபாலில் ஒரு 10-20% வந்து சில இடங்களில் மழை கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு ஒரு சீசனுக்கு கிடைக்க வேண்டிய மழையில் ஒரு 10-20% அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெனிஃபிட்டாக போயிடும். மழையே இல்லாத அந்த சீசனுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம் மழை அதனால் கிடச்சதுனால. பட் ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இல்லை, ஒன்லி சென்னை திருவள்ளூர் கஞ்சி இந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கிடச்சது மழை. மற்ற இடங்கள்லாம் ஒன்றும் பெருசாக அமையல, கிடைக்கல, ரொம்பவே ட்ரவுட்டாக போயிடுது அந்த வருஷம். பட் சமயங்களில் வந்து மழையினால் சில அட்வான்டேஜும் இருக்குது, பட் மேஜராக சேதங்கள்னால நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் சைக்ளோன் கிராசிங்கிறது.
1: மேடம், தனுஷ்கோடின்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருப்போம், அது சைக்ளோனால தான் டேமேஜ் ஆச்சா?
0: டேமேஜ் ஆச்சுன்னு இல்லை, அதாவது 1964 டிசம்பரில் ஒரு சைக்ளோன், ரொம்பவே இன்டென்ஸ் சைக்ளோன், ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி நமக்கு பாம்பன், அதாவது ராமேஸ்வரம் என்ட்ரார இடத்துல வயா உள்ள வருது. ஸ்ரீலங்காவில் எக்கச்சக்க சேதங்களை ஒரு பண்ணிட்டு ஸ்ரீலங்கா மேலே இருக்குது அதனால் நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். ஸ்ரீலங்கா மேலே இருக்கிறதையே சைக்ளோனோடைய முகமும் தீவிரமான பகுதி வந்து இந்தியா அந்த பாம்பன் மேலே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து எக்கச்சக்க சேதங்கள் ஏற்பட்டு தனுஷ்கோடி, அதாவது ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினே வந்து தூக்கி அடிச்சுதுன்னு சொல்லுவாங்க, காற்று காற்று அந்த தனுஷ்கோடி மூழ்கிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்புறம் இப்போ தான் கோஸ்ட் சிட்டின்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நாள் யாருமே அந்த பக்கம் போல, யாருமே இல்லாம போய் அந்த எல்லாமே இடிஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போய் நிறைய சொல்லுவாங்க அந்த அந்த பர்டிகுலர் சைக்ளோனை பத்தி. ஸோ ரொம்பவே இன்டென்ஸ் சைக்ளோன் தனுஷ்கோடி வந்து மூழ்கடிக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்ப ஒரு பேசஞ்சர் ட்ரெயினே தூக்கி அடிச்சிருத்து அந்த சைக்ளோன்னு சொல்லுவாங்க, அப்படியே அத்தனை பேரும் போயாச்சு அதில் சொல்லுவாங்க.
1: மேடம், சைக்ளோனோட பாதிப்பு வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமா?
0: ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா நம் நிலப்பரப்பு வந்து வெவ்வேறு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். மெயினாக நம்ம சொல்லணும்னா வந்து கோஸ்டல் பாத்திமெட்ரின்னு சொல்லுவோம், கோஸ்ட்லைன் வந்து எவ்வளவு ஸ்டீப்பாக இருக்கோ இல்லை ஷாலோவாக இருக்கான்னு. கோஸ்ட்லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுன்னா சைக்ளோன் சுழற்றின் வரத்த கடல் நீரை உள்கொண்டுதுரும், ஸ்டாம் சர்ஜ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல வந்து கடல் நீர் உள்புகிறது வந்து குறையும், அதே ஷாலோவாக இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமாக கடல் நீர் உள்ளே வந்துடும். கடல் நீர் உள்ள வரது என்னங்க, உப்பு நீர் உள்ளே வர்றச்ச உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்டு எல்லாமே வேஸ்ட்டாக போயிருப்பாங்க. கஜா சைக்ளோன் போது கேட்டிருப்பீங்க, எப்படி இந்த டெல்டாவில் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போயிடுத்து, எல்லாம் உப்பு நீர் உள்ளே வந்துடுது, போட்டெல்லாம் தூக்கி அடிச்சிருத்துன்னு சொன்னாங்க. கோஸ்ட் லைனில் பார்க் பண்ணி இந்த போட்டெல்லாம் 200-300 மீட்டர் உள்ளே தள்ளி தூக்கி போட்டுருது காற்றுன்னு. அதே மாதிரி வந்து கடல் நீர் உள்ளே வந்துடுதுன்னா அந்த இடமே வந்து அப்புறம் வந்து கல்டிவேபிளாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிடும், ரொம்ப கஷ்டப்படணும் திருப்பி அதை திருப்பி அக்ரிகல்ச்சர் அது உள்ளே கொண்டு வரதுக்குன்னு. அது மாதிரி அது மாதிரி நல்ல ஒரு ஃபர்டைலான லேண்டில் வந்து ஒரு இன்டென்ஸ் சைக்ளோன் கிராஸ் ஆகிருச்சு, இந்த கஜா சைக்ளோனில் ஏற்பட்ட மாதிரி சேதங்கள் இருக்கும். அதே வந்து நீங்கள் இப்போ வர்தா மாதிரி சைக்ளோன் சென்னை மேலே கிராஸ் ஆன போது வந்து காற்றுனால ஒரு 100,000 ட்ரீஸ் விழுந்துன்னு சொல்கிறோம். அதே மிக்ஜாங் சைக்ளோன் பாருங்கள், சென்னைக்குள்ளே வரல, மிக்ஜாங்னு ஒரு சைக்ளோனு சென்னைக்கு க்ளோஸாக வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுத்தது, ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸாக வந்தது சென்னைக்கிட்ட வந்து திரும்பி தரணும். அப்போ இன்டென்ஸ்ஃபையும் ஆச்சு, ரெண்டு நாள் கொட்டி தீர்த்தது மழை. அந்த மாதிரி மழை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி பார்க்குள்ளலாம் தண்ணி வந்ததுன்னு என்னென்னு நிறைய வீடியோஸ் பார்த்தோம் நம்ம. அது வந்து அந்த மாதிரி நமக்கு அந்த சைக்ளோன் வந்து ஆந்திராக்கு தான் போகக்கூடிய போக வேண்டிய சைக்ளோன், பட் சென்னைக்கு க்ளோஸாக வந்துட்டு ஆந்திராக்கு போச்சு, ஆந்திராக்கு போகும்னு எதிர்பார்த்தது. பட் நமக்கும் மழையெல்லாம் ஓரளவுக்கு வரும்னு சொன்னோம், பட் நம்ம எதிர்பார்த்தது விடையுமே ஜாஸ்தி வந்து சென்னையில் இப்போ வந்து மழை பெஞ்சுது, அதிகன மழை வரைக்கும் போச்சு அப்போ. ஸோ வந்து ஒவ்வொரு அதே மாதிரி வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்போது வெஸ்ட் பெங்கால்லாம் சுந்தர்பன் காடுகள் அந்த மாதிரி காடுகளில் கிராஸ் ஆகிறச்ச சேதங்கள் இருந்தாலும் மக்களோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பெருசாக இருக்காது அந்த இடங்களில். ஸோ உங்களுக்கான டேமேஜஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும். இந்த காடுகள் மேலே தாண்டி அப்புறம் உள்ளே போகிறதுக்குள்ள அதோட கொஞ்சம் வீரியம் குறைஞ்சு தானே உள்ளே போகும். ஸோ அப்போ நமக்கு அதனால தான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் கோஸ்ட்லைனில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நமக்கு வந்து பெருசாக, பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கோஸ்ட்லைன் ஒட்டியே வந்து நிறைய பேர் வாழ் வீடு கட்டிட்டு இருக்காங்க, டெய்லி காற்றுல கடலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அப்படி இருக்கிறது என்ன ஆகும்னா சேதங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துக்கான பாப்புலேஷன் எப்படி, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த அது பொறுத்து தான் இருக்க ஏற்படக்கூடிய சேதங்கள். ஒரு ஃபர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து அப்படியே யூஸே இல்லாமல் போயிடுதுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஆச்சு. அதே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐடி பார்க்கிலலாம் தண்ணி வந்து அப்படி ஒரு கஷ்டம் வந்து சென்னை கிட்ட வரத்த. ஸோ அந்தந்த அதே மாதிரி ஒரு காடுகள் மேலே கிராஸ் ஆகிறச்ச சேதங்கள் வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேதங்கள் ஜாஸ்தி தான் இருக்கும், பட் நமக்கு ஏற்படக்கூடிய கொஞ்சம் குறை, அது வெவ்வேறு இடத்துல. ப்ளஸ் வந்து பாத்திமெட்ரி வந்து ஸ்டீப்பாக இருக்கா ஷாலோவாக இருக்கா கோஸ்ட்லைன், ஷாலோவாக இருக்கிற இடத்துல கடல் நீர் உள்ளே வரத்துக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது, அதனால் வந்து ரொம்பவே சேதங்கள் ஏற்படும். ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
2: இதுவரை இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இத்துடன் அறிவியல் நேரம் நிறைவு பெறுகிறது.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
1: குடிமகனுக்கான எளிய அணுகுமுறைகள்.
0: காலனித்துவ சட்டங்களை மாற்றவும் நீதிக்காகவும் 3 குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
1: பொதுத் தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படை தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
0: ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.
1: அவசர மேலாண்மைக்காக தேசிய தரவுத்தளம் மற்றும் கிராமப்புற நிர்வாகத்திற்கான 2 ஜியோ போர்ட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியுள்ள பாடல்

புலிக்கு இருப்பது நிழல்கள் திரைப்பட பாடல். குரல்கள் தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன்.

நேரம் 10:33, 27 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருக்கத்திக்கல்லன் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ளது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்தளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவான ஈரப்பதம் 78%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்தளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.3 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் காணல் நீர் ஒளியின் உண்மை. எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. 7:45 நகர்வலம் வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:30 திரைகானம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் அபர்ணா தியாகராஜன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம், அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து. மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணைப்பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். டைட்டானியம் உலோகம் பற்றிய தகவல் உங்களுக்காக. சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டரங்கம். நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. நாளை மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நாளை மாலை 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். பருவ மழைக்காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் குமாரவேல் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். மெல்லிசை வேளாண் செய்திகள். நாளிரவு 8:10 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி டெல்லி அஞ்சல். தொடர்ந்து திரைகானம். 9:15 செய்திச் சுடர். நாளிரவு 9:30 அரங்கிசை. டி வி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.